இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 24, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 30 நாள், ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேர்களே, இன்று காலை 7 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

தன்னை காண வருவார்க்கு காட்சிக்கு தான் எளியனாயும் கடுஞ்சொல் சொல்லாதவனாயும் அரசன் விளங்கினால் அவன் நாட்டை உலகமே உயர்வாகக் கூறும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேரம் 6:01. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று காலை 7 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:00 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய நிகழ்வின் தமிழாக்கம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று நம் பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். 6:30 ஆறுமுக ஆச்சாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. 9:00 வானலையில் வசந்தம் வாழ்த்து தென்றல். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சிவில் விருப்பப்படலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பின் பூவே. 12:10 தமிழருவி தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை. சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டு எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 அறிவிப்புகள் சூழல் கப்பும் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 2:00 உழைப்போம் உயர்வோம். இரண்டு 15 ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பேதி சந்திரசேகரன் அவர்கள்.

0: ആകാശവാണി. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: திட்டமிட்டு செயல்படும் போது திசைகள் கூட நம்மை வணங்கி நிற்கும். பிறப்பு முதல் முடிவு வரை திட்டமிட்டால் குழப்பமில்லாமல், திண்டாட்டமில்லை, அச்சமில்லை, ஆர்ப்பரிக்கிற எண்ணமில்லை. உழைப்பு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது, திட்டமிடல் அதற்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே திட்டமிடுவதை நாம் நம்முடைய முறையாக, செயல்பாடாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும். நிறைய பேர் ரயில் பயணத்திற்கு, விமான பயணத்திற்கு, பிற முக்கியமான அலுவலகங்களுக்கு செல்கிற போது எல்லா பொருளையும் எடுத்துக்குவாங்க. பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க, ரயில் டிக்கெட்டை விட்டு போயிடுவாங்க, அலுவலகத்துக்கு போன முக்கியமான கோப்பை வச்சுட்டு போயிடுவாங்க. இதனுடைய விளைவாக அவர்கள் திண்டாடக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா அவங்ககிட்ட திட்டமில்லை, இதை எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிற எண்ணம் பலருக்கு வருவதில்லை. சோம்பலாக இருப்பதன் காரணமாக அவர்களால் அதை செயல்படுத்த முடிவதில்லை. அதனால் அவர்கள் திண்டாடுவது மட்டுமில்லை, தேவையில்லாத மனக்குழப்பம், அலைச்சல் மனதில் வந்துவிடுகிறது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல, எது நன்மை எது தீமை, எதை எடுத்து செல்ல வேண்டும், எது எப்படி பயன்படும் என்று திட்டமிடுகிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒன்றும் இல்லைங்க, மண்ணுக்கு அடியில் ஒரு விவசாயி ஒரு விதையை போடுவார். அந்த விதை என்ன பண்ணும், மண்ணுக்கு அடியில் போயிடுச்சேன்னு சும்மா இருக்காது, அங்கே இருக்கிற காற்றையும் நீரையும் உறிஞ்சி வளர்ந்து அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு அது வெளியே வரும். அதற்கு காரணம் அந்த விதை திட்டமிடுகிறது. விதை திட்டமிட்ட காரணத்தால் அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு மேலே அது செடியாக முளைக்கிறது, முளைத்து பயன் தருகிறது. அப்போ ஒரு விதை நமக்கு ஒரு வீரிய சிந்தனையை சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் விவசாயி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி திட்டமிட்டு விவசாயம் செஞ்சு கொடுக்கறதுனால தான் நெல் விளைஞ்ச உடனே பார்த்திங்களா, வரப்பில் முற்றிய நெற்கதிர் அப்படியே வந்து அந்த வரப்பு மேலே சாயும். வரப்பு மேலே போய்கிட்டு இருக்கிற அந்த உழவனுடைய காலில் நெல்மணி படும். அந்த நெல் நினச்சிக்குமா, என்னை வளர்த்து ஆளாக்கி அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி என்னை வளர்த்து இந்த மக்கள் பயன்பெற வேண்டும், பசியார கொடுக்க வேண்டும் என உழைத்த உழவனே, உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று தன்னை வளைத்து உழவனுடைய காலில் வணங்கி நிற்கும் என்கின்ற செய்தியினை புலவர்கள் வடித்திருப்பார்கள். அப்படி அந்த விதை கூட நமக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. ஆனால்

0: நாமெல்லாம் அதை மறந்துவிட்டு திட்டமிடாத இருந்த காரணத்தால் மிகப்பெரிய அவலங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறோம். மண்ணுக்கடியில் போடுகிற விதை கூட திட்டமிடுகிற போது மானுட சமூகத்தில் பிறந்த நாம் திட்டமிட மறக்கிறோம். இன்றிலிருந்து நீங்கள் திட்டமிட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த திட்டம்தான் உங்களுக்கு புதியன படைக்கும். மூளையில் கிடக்கும் வாலிபனே, நீ முதிவில் வேலையை தேடுகிறாய் என்கின்ற நிலைமை அண்மை காலத்தில் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக இளைஞர்கள் சோம்பலில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சோம்பலை உடைத்தெறிவதற்கு ஒரே ஒரு வழி, திட்டம். அந்த திட்டத்தை மனத்திரையில் பதிய வைத்தால் உங்களுக்கு வெற்றியின் வரவு நிச்சயம். வாழ்க்கையில் இனி துன்பமில்லை. நல்லவை தினமும் நடக்கும். நானிலம் உங்களை வணங்கி நிற்கும். உண்மைகள் வந்து உயர்ந்து நிற்கும். ஒரு வாக்கங்கள் தினம் தினமும் வெற்றியாக மாறும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார்.

0: வரவு நிச்சயம். வாழ்க்கையில் இனி துன்பம் இல்லை, நல்லவை தினமும் நடக்கும். நானிலம் உங்களை வணங்கி நிற்கும், உண்மைகள் வந்து உயர்ந்து நிற்கும், ஒரு வாக்குகள் தினம் தினமும் வெற்றியாக மாறும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேரம் காலை 6:15. இனிமையான புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலை வேளையில் மனதிற்கு அமைதி தரும் ஆன்மீக பாடல்களை கேட்க இருக்கிறோம் நேர்களே. மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசைப்பாக்கலால் வணங்கும் நேரம் இது. எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாவநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாவநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
5: JSW Neo Steel TMP கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். India's largest steel manufacturers, JSW Neo Steel Pure TMP கம்பிகள்.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாவநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நேரம் 6:24 நேர்களே, பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக வர இருக்கிறது ஏஆர் ஷேக் முகமது குரலில், மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குரான்.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
10: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
11: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
1: பக்தி மாலையில் நிறைவு பாடலாக ஹெலன் சத்யா பெட்டி சத்யா குரலில், எங்கள் ஆண்டவராகிய தேவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும் நேயர்களே. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். காட்டு யானம் அரிசி என்பது தமிழ்நாட்டினுடைய

மிக முக்கியமான பாரம்பரிய சிவப்பு அரிசி வகைகளில் ஒன்றாகும். இந்த நெற்பயிர் 7 அடி முதல் 8 அடி உயரம் வரைக்கும், அதாவது காட்டு யானையை கூட மறைக்கும் அளவுக்கு உயரமாக வளர்வதால் இதற்கு காட்டு யானம் என்று பெயர் வந்தது. மேலும் இதை உண்பதால் உடலுக்கு யானை போன்ற பலம் கிடைக்கும் என்பது இதன் சிறப்பு அம்சமாகும். இந்த நெல் வகை மிகவும் சவாலான தட்பவெப்பநிலைகளை தாங்கி வளரக்கூடிய ஒரு அசாத்தியமான பாரம்பரிய நெல் ரகமாகும். பொதுவாக ஆடிப்பட்டம் அல்லது புரட்டாசி பட்டம் அக்டோபர் இந்த மாதங்களில் இந்த நெல் பயிரிட மிக சிறந்த காலமாகும். கோடை உழவு செய்த நிலத்தில் நன்கு மக்கிய தொழுவரம் அல்லது ஆட்டு எருவை தெளித்து நிலத்தை சேராக உழ வேண்டும். 20 முதல் 25 நாட்கள் வரைக்கும் வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி முறையான இடைவெளியில் நடவு செய்யணும். தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் நிலத்தை உழுது விதைகளை நேரடியாக தெளிக்கும் நேரடி விதைப்பு முறைகளையும் பின்பற்றலாம். காட்டியானம் நெல்லுக்கு மற்ற நவீன கலப்பின ரகங்களை விட மிக குறைந்த அளவே தண்ணீர் தேவைப்படுகிறது. கடுமையான வளர்ச்சி ஏற்பட்டாலும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சு இந்த பயிர் காய்ந்து விடாமல் உயிர் வாழும். அதிக மழைப்பொழிவு நிலத்தில் 4 அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கினாலும் இந்த பயிர் அழுகாது, தண்ணீருக்கு மேலாக வளர்ந்து நிற்கும் ஆற்றல் கொண்டது. இந்த ரகத்திற்கு இயற்கையிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் என்பதனால் எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் தேவையில்லை. பயிர் 7 முதல் 8 அடி வரைக்கும் உயரமாக வளர்வதால் நிழல் காரணமாக தானாகவே கட்டுப்படுத்தப்படும். இது ஒரு நீண்ட கால பயிராகும். விதைத்ததிலிருந்து அறுவடை செய்ய 160 முதல் 180 நாட்கள் வரைக்கும் ஆகும். கதிர்கள் நன்கு முற்றிய தங்கம் போன்ற மஞ்சள் நிறத்தில் மாறியவுடன் அறுவடை செய்ய வேண்டும். இதன் தண்டு பகுதி மிகவும் தடிமனாகவும் உயரமானதாகவும் இருப்பதால் மாடுகளுக்கு சத்து மிக்க அதிக அளவிலான வைக்கோல் உபரி வருமானமாக கிடைக்கும். இந்த அரிசியை உண்பதன் மூலம் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, இதய ஆரோக்கியம், எலும்பு மற்றும் மூட்டு வலி, மலச்சிக்கல் போன்றவை குணமாகும். உடல் எடையை குறைக்கவும் மேலும் இரத்த சோகையை நீக்கவும் இந்த அரிசியினால் செய்யப்பட்ட உணவுகள் பெரிதும் பயன்படுகிறது. அடுத்து இந்த ஆண்டு முழுவதும் வருமானம் தரக்கூடிய எலுமிச்சை சாகுபடி. எலுமிச்சையினுடைய பிறப்பிடம் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியா ஆகும். இது உலகின் ஏறக்குறைய 50 நாடுகளில் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், அஸ்ஸாம், குஜராத், மராட்டியம், பஞ்சாப், டெல்லி ஆகிய மாநிலங்களிலும் எலுமிச்சை சாகுபடி செய்யப்படுகிறது. எலுமிச்சை குளிர்ச்சி தரும் கனியாகும். இது உலகம் முழுவதும் பொதுவாக பயன்படுகிறது. மா, வாழை ஆகியவற்றிற்கு அடுத்தாற்போல் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுவது எலுமிச்சை தான். டிசம்பர், பிப்ரவரி, ஜூன், செப்டம்பர் மாதம் நடவுக்கேற்ற மாதங்களாகும். நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் கலந்துள்ள நிலங்களிலும் களிமண் இல்லாத மணல் பாங்கான நிலங்களிலும் எலுமிச்சை செழிப்பாக வளரும். நிலத்தை நன்கு உழுது சமப்படுத்தி கொள்ளணும். அதில் 20 அடி இடைவெளியில் 3 அடி ஆழம் மற்றும் 3 அடி அகலம் இருக்கும்படி குழிகள் எடுக்கணும். ஒவ்வொரு குழியிலும் 1 கிலோ எரு மற்றும் மேல்மண் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து நிரப்பிக்கொள்ளணும். பதியம் போட்ட செடிகளை தான் நடவு செய்ய வேண்டும். 1 ஏக்கருக்கு 100 பதியம் போட்ட செடிகள் தேவைப்படும். 40 நாட்கள் வயதுள்ள பதியன் செடிகளை குழியின் மையத்தில் 1 அடி ஆழத்தில் நடவு செய்யணும். செடிகள் சாய்ந்து விடாமல் இருக்க ஒவ்வொரு செடியின் அருகிலும் ஒரு நீளமான குச்சியை ஊன்றி அதனுடன் செடியை இணைத்து கட்டணும். நடவு செய்த 15 நாட்கள் வரைக்கும் 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணீர் பாய்ச்சணும். அதன் பிறகு மண்ணில் ஈரத்தன்மையை பொறுத்து 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நேரடி பாசனம் செய்தல் போதுமானது. எலுமிச்சை மரங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆட்டெரு, மண்புழு எரு, சிறிதளவு வேப்பமுன்னாக்கு ஆகியவற்றை சேர்த்து வைக்கணும். இவ்வாறு செய்வதால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். செடிகள் வளரும் வரைக்கும் களை இல்லாமல் பாதுகாக்கணும். நற்ற 3வது ஆண்டிலிருந்து காய்கள் அறுவடைக்கு வந்துவிடும். திரண்ட கரும்பச்சை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமாக மாறும். பொது அறுவடை செய்யணும். எலுமிச்சை சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கணும். இலைத்திசு, தொலை பூச்சி, சாறு உறிஞ்சும் பூச்சி போன்றவை தாக்குதல் காரணமாக மகசூல் பாதிக்க வாய்ப்புள்ளது. இதற்கு தேவையான பூச்சிக்கொல்லிகளையும் இயற்கை களைக்கொல்லிகளையும் பயன்படுத்தணும். மேலும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட கன்றுகளை பயன்படுத்துவது சிறந்தது. எலுமிச்சை சாகுபடியில் செடிகளுக்கு இடைவெளியை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் பெறணும். மண்ணில் வளத்தை அதிகரிக்கவும் பல்வேறு பயிர்களை ஊடு பயிராக வளர்க்கலாம். எலுமிச்சை நட்ட 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு வரைக்கும் தோட்டத்தில் நிழல் குறைவாக இருக்கும் என்பதால் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு,
தக்காளி.

0: வெண்டை, கத்திரி, மிளகாய், கண்ணைக்கிழங்கு போன்ற பயிர்களை ஊடு பயிராக பயிரிடலாம். இவ்வாறு எலுமிச்சை சாகுபடியின் மூலம் விவசாயிகள் நல்ல வருமானத்தை பெறலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: மக்காசோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் புதிய ரகம் மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் அதிக மகசூல் பெறலாம். தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்ற வகையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 2023 ஆண்டு OHM 11 என்ற ஒட்டரகத்தை வெளியிட்டுள்ளது. இந்த ஒட்டரகம் 105 முதல் 110 நாட்கள் வயதுடையது. ஆடி புரட்டாசி மற்றும் தைப்பட்டத்துக்கு ஏற்றது. ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிற தானியம் உடையது. படைப்புழு மற்றும் கறிக்கோள் அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. அதிக விதை எடை கொண்ட ரகம் மற்றும் சிறந்த தீவன பண்புகளை கொண்டது. மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. மானாவரியில் ஒரு ஹெக்டேருக்கு 6300 கிலோ மகசூலாக கிடைக்கும். OHM 12 என்ற ஒற்றகம் 110 நாட்கள் வயதுடையது. மானாவரியில் சாகுபடி செய்ய பொட்டாசி பட்டமும் கார்த்திகை மார்கழி மற்றும் தைப்பட்டமும் உகந்தது. படைப்புழு மற்றும் கறிக்கோள் அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. மலைப்பிரதேசங்களை தவிர எல்லா பகுதிகளிலும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகம். மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிற தானியம் உடையது. வீரிய ஒட்டு விதை உற்பத்தி எளிது. மானாவரியில் ஒரு ஹெக்டேருக்கு 6511 கிலோவும் இரவையில் 8128 கிலோவும் மகசூல் கிடைக்கும். விதை நேர்த்தி ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செய்ய வீரிய ஒட்டு ரகமாக இருந்தால் 6 கிலோ போதுமானது. படைப்புழு மேலாண்மை செய்ய நல்ல ஆழமான உழுதால் கூண்டு புழுக்கள் அழியும். உளுந்து அல்லது பாசி பயிரை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். படைப்புழுவை கட்டுப்படுத்தலாம். களைக்குழி ஒரு ஏக்கருக்கு விதை முளைக்கும் முன்பு தெளிக்கப்படும். களைக்குழியான அட்ரஸின் நனையம் தூள் 500 கிராமை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்து 3 நாட்களுக்குள் தெளிக்கணும். களைக்குழி தெளித்த முதல் 3வது நாட்களில் கை களை எடுக்கணும். மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிட வேண்டும். மேக்சிமை ஏக்கருக்கு 3 கிலோ அளவில் எடுத்து 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஆண் மற்றும் கதிர் உருவாகும் நேரத்தில் இலைவெளியாக தெளிக்கணும். இவ்வாறு தெளிப்பதால் நல்ல மகசூல் பிடிக்கும் திறன் அதிகரிக்கும். விளைச்சல் கூடுவதுடன் வறட்சியை தாங்கும் திறனும் அதிகரிக்கும். இந்த சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதால் மானாவரியில் குறைந்தபட்சம் 2520 கிலோ என்ற அளவில் மகசூல் கிடைக்கும். இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
7: JSW நியோ ஸ்டீல் TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் என மொத்தம் 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் தலைநகரங்களில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற்று வரும் இளைஞர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொழில்துறையினர் பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 18 முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர முடியும் என்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உதவித்தொகை வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவத்தை பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரு நிர்மலா சீதாராமன் கூறினார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கண்காட்சி நாட்டின் கைத்தறி பாரம்பரியம், வடிவமைப்பு, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற கண்காட்சிகள் கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உதவுவதுடன் கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் நிலையான வாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கழிவுகளை அகற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அத்தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று

0: தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஆன்லைன் வாயிலான பத்திரப்பதிவு நடைமுறைகளை இம்மாதம் 17ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். பத்திரம் பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நெய்தல் திருவிழா தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் 3 நாட்கள் நெய்தல் கலை திருவிழா துவங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது ஆண்டாக நெய்தல் கலை திருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மண் சார்ந்த கலைஞர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் மூலமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அதேபோன்ற வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணத்தில் லியாஹுவான் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 52 பேரில் 44 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக செமோவோடா அணுமின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா நேற்று நடைபெற்றது. யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்விற்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் சேப்பாக் அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 81 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான 1வது

0: கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கமே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழிகள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை கே நவநிதா. வணக்கம் நவநிதா.
5: வணக்கம் சார்.
4: இன்னைக்கு என்ன தினம்?
5: சுதந்திர தினம்.
4: சுதந்திர தினம் இன்னைக்கு நாள்ல என்ன பண்ணுவாங்க?
5: கொடியேற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, சுதந்திர போராட்ட வீரருக்கு மரியாதை கொடுப்பாங்க.
4: மரியாதை கொடுப்பாங்க. சரிங்க நவநிதா, எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க?
5: ரெண்டாவது.
4: சரி, அழகா வந்திருக்கீங்க. நவநிதாவோட அப்பா பேர் என்ன?
5: கனகராஜ்.
4: என்ன பண்றாரு அவரு?
5: சார் ஆபீஸ் போறாரு.
4: ஆபீஸ் போறாரா? எந்த ஊருக்கு போறாரு ஆபீஸ்க்கு?
5: சார் தருமபுரிக்கு.
4: தருமபுரிக்கே போயிட்டு டெய்லியும் போயிட்டு வந்துடுறாரா?
5: சார்.
4: சரிங்க, இன்னைக்கு சுதந்திர தினம், நாட்டில் ஒரு முக்கியமான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் நேயர்காக என்ன சொல்ல போறீங்க நீங்க?
5: சுதந்திர தினத்தை பற்றி பாடல் பாட போறேன்.
4: ஓ, சுதந்திர தினத்தை பற்றி பாடல் பாட போறீங்களா? என்ன பாட்டு பாடுங்க.
5: அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை இந்த உச்சி மீண்டி வானிலிருந்து வீழ்ந்து போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை போதிலும்.
4: சரி ஆயிட்டுமா, பாடிட்டீங்க. சரி, ஸ்கூல்ல பாருங்க, இந்த முண்டாசுகம்னு ஒத்துருக்கிற மியூசியம்லாம் பயங்கரமா வச்சுட்டு யார் அவரு?
5: சுப்பிரமணிய பாரதியார்.
4: ஓ, சுப்பிரமணிய பாரதியாரா? அவரை பத்தி தெரியுமா?
5: எஸ் சார்.
4: இங்க சொல்லுங்க.
5: சுப்பிரமணிய பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். 7 வயதில் கவிதை எழுத ஆரம்பித்தவர். ஆசிரியாக பணியாற்றவர். விடுதலை போராட்ட வீரர்.
4: சரி, அவர் வேற என்ன பண்ணிருக்காரு?
5: நிறைய பாட்டு கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு.
4: அதுக்கப்புறம்
5: நாட்டுக்காக போராடி இருக்காரு.
4: ஓ, நாட்டுக்காக போராடி இருக்காரு. சரி, நல்லா தெரியுது. அடுத்த பாட்டு பாடுங்க.
5: அனிலக்கா அனிலக்கா எங்கே போறீங்க? அத்திப்பழம் பறித்திருக்கு கொறிக்க போறீங்க. குரங்கண்ணா குரங்கண்ணா எங்கே போறீங்க? குத்தாலத்து அருவிலே குளிக்க போறேங்க. முயலாரே முயலாரே எங்கே போறீங்க? சிந்தி கெடுக்கும் காய்களை தின்ன போறேங்க. எலியாரே எலியாரே எங்கே போறீங்க? ஏழோ ஏழேலோ பாட போறேங்க.
4: சரிங்க நவனிதா, சரி இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
5: சார் நர்ஸு.
4: நர்ஸு செவிலியர். செவிலியரா என்ன பண்ண போறீங்க?
5: சார் காய்ச்சல் வந்தா ஊசி போடுவேன்.
4: காய்ச்சல் வந்தா ஊசி போறீங்க. அதுக்கப்புறம்
5: சார் இரும்பல் வந்தா டேப்லெட் கொடுப்பேன்.
4: சரிங்க நவநிதா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த செவிலியராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
5: நன்றி.
4: இணையினே இன்றைய மலாளி மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை கே நவநிதா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டுப் பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ண கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளது என்று

அவர் பெருமிதம் தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல்

0: 47 ஆண்டுக்குள் 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும், அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்கோட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும், அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தெடுக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006ஆம் ஆண்டு தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென்பெட்

வான் நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர், தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:24. நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வானிலையில் வசந்தம், இன்னைக்கு வானிலையில் வசந்தம் வாழ்த்து தேன்சலாக வலம் வரும். நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைங்கள். 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும் மற்றொரு இலக்க எண்ணாக 94 86 81 10 25 இந்த எண்களை புதிய நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 43 42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இணைப்பில் நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜ்வரியம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி பாடியாரப்பட்டி முனுசாமி.
0: சொல்லுங்க ஐயா.
1: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்பவ.
2: நான் தருமபுரி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: எனக்கும் சந்தோஷம் ஐயா. சொல்லுங்க.
2: இன்று சுதந்திர தின வாழ்த்துக்கள்மா. அனைவருக்கும் நமது ராணுவ வீரர்கள், ராணுவ வீரர் உயிரிழந்த குடும்பத்தாருக்கும், மற்றும் எல்லையில் பாதுகாத்த அனைத்து சுதந்திர தின வீரர்களுக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வணக்கம்.
3: இனிய காலை.
0: சொல்லுங்கம்மா.
3: இந்தியர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி நன்றிமா. வணக்கம்.
4: வணக்கம். ஏரிகோடிப்பட்டி எம் ராஜேஸ்வரிங்க.
0: சொல்லுங்கம்மா.
4: வந்து சுதந்திர தின ராணுவ வீரர் அவங்களுக்கும், மற்ற அனைவருக்கும், எங்க தந்தை அவங்களுக்கும், எங்க அண்ணா அவருக்கும், மற்ற குடும்பத்தாரான நேர் ஒருவர் அனைவருக்குமே இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றிமா. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?

0: திருச்செந்தூர்லேருந்து சண்முக பாண்டியன்.
1: சரிங்க,
0: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.
1: கண்டிப்பா சொல்லிடலாமா? நன்றி, வணக்கம்.
2: ஹலோ அம்மா, வணக்கம்மா.
1: வணக்கம் அம்மா.
2: நான் குக்கல்மலை மிருதிகரகோட்டையை ராஜஸ்ரீ ராஜேந்திர பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: நாடு எங்கும் முன்னாள் படை ராவண வீரர் அனைவருக்கும், முன்னாள் சுதந்திரம் வாங்குற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல என் அண்ணா முன்னாள் படை ராணுவ வீரருக்கு வாழ்த்துக்கள். என் மாமனாருக்கு முன்னாள் படை ராணுவ வீரருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி, நன்றிம்மா. தொடர்ந்து வாழ்த்து தேர்தல் நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம். தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஆகஸ்ட் 15.

0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஆகஸ்ட் மாதம் 15 தேதி ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கும் தினமாக கருதப்படுகிறது.
1: இந்நாள் நம்முடைய புதிய தேசத்தின் உதய நாள் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் தொடக்க நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது.
0: நமது தாய் நாடான இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் கடந்து நாம் சுதந்திரமாக நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: சுதந்திரம் என்ற ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு 200 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த நமது தேசத்தை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்த்து பல புரட்சிகள், போராட்டங்கள், கிளர்ச்சிகள் மற்றும் சத்தியாகிரக முறையிலும் போராடி தமது இன்னுயிரையும் துறந்து மகான்களின் தியாக உள்ளங்களையும் அவர்கள் போராடி பெற்றுத்தந்த சுதந்திரத்தையும் இந்நாளில் நாம் களிப்புற கொண்டாடுகின்றோம், என்றென்றைக்கும் கொண்டாடுவோம்.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 தேதி நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: தேச பக்தியுடன் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம்.
0: விடுதலை இயக்க வீரர், ஆன்மீக ஞானி. வங்காளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், லத்தீன், பிரெஞ்சு, கிரேக்கம், ஜெர்மன் உள்பட பல மொழிகளை கற்றவர்.
1: 1904 பிராணயாமம் பயின்று யோக நெறியில் நாட்டம் கொண்டார்.
0: வங்க பிரிவினை இவரை இந்திய விடுதலை போராட்டத்தில்

0: களமிறங்க வைத்தது.
1: பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு தேசிய விழிப்புணர்வு, சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை, தேசிய கல்வி இயக்கங்களுக்கு ஆதரவு திரட்டினார். பின்னர் அரசியலில் செயல்பாடுகளை தவிர்த்து யோக நெறியில் கவனம் செலுத்தினார்.
0: புதுச்சேரியில் ஆசிரமம் அமைத்து தியானம் யோகத்தில் ஈடுபட்டார்.
1: மகாகவி பாரதியாருடன் நட்புடன் இருந்தார். சிறந்த கவிஞர், சரித்திர பேராசிரியர், விடுதலை வீரர், தேச பக்தர், ஆன்மீகவாதி, தத்துவ ஞானி, அரசியல் ஞானி, எழுத்தாளர் என்ற பன்முக பரிணாமம் கொண்டவரும், யோக தத்துவத்துக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கியவருமான ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1872.
1: தமிழ் இலக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர், தத்துவார்த்தம் பிணைந்த கதை சொல்லும் முறையினை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும்.
0: யாப்பை துறந்த புது கவிதை எனும் வடிவம் தமிழுக்கு கிடைப்பதை முன்னிலைப்படுத்தியவர்.
1: ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் எழுதியவர். பின்னர் தமிழில் எழுத தொடங்கினார்.
0: பாரதியார், வால்ட் விட்மன் ஆகியோரின் கவிதைகளால் தூண்டப்பெற்று புது கவிதை எழுத தொடங்கினார். சிறுகதைகள், புது கவிதைகள் மட்டுமல்லாது கட்டுரைகளையும், சிறுவர்களுக்கான கதைகள், ஓரங்க நாடகங்கள், குறுங்காவியங்கள் ஆகியவற்றையும் எழுதியிருக்கிறார். தமிழ் புது கவிதையின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டு அதனை வளப்படுத்த அயராது பாடுபட்ட தமிழ் புது கவிதை தந்தையாக கருதப்படும் நா. பிச்சமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1900.
0: சுதந்திர போராட்ட வீரர், மகாத்மா காந்தியின் தனிச் செயலராக இருந்தவர்.
1: தனது இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்.
0: மகாத்மா காந்தியுடன் ஏற்பட்ட நட்பு காரணமாக அவரது இறுதி காலத்தில் அவரது தனிச் செயலாளராக 5 ஆண்டுகள் பணிபுரிந்தார். காந்தியிடம் பணியாற்றிய வாய்ப்பை பெரிய வரமாகவும், அவருக்கு தொண்டு செய்த நாட்களின் நினைவுகளே தன்னை தொடர்ந்து இயக்குவதாகவும் கூறிய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் வி. கல்யாண் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1922.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ஒன்பது இசைக்கும் நீரும் காலை 9:34. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் வாழ்த்து தென்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் அணியும் நேயர் வணக்கம். வணக்கம் சொல்பவா.
5: கரம்புடை பண்பலை பழனிசாமி
4: சொல்லுங்க ஐயா.
5: இன்று வந்து சுதந்திர தினம்
4: கொண்டாடுறோம்.
5: அனைத்து உறவுகளுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம.
6: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
4: சொல்லுங்கம்மா.
6: அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
4: கண்டிப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. நன்றி, வணக்கம். வணக்கம். நேர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைங்கள். 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 44-40-30 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். சொல்பவா. கண்டிப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. நன்றி, வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம் சொல்பவா.
7: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாடப்பட்டிதான்.
4: சொல்லுங்க.
7: அனைவருக்கும் இனிய விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். அம்மா,
4: நன்றி. நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம்.
8: ஹலோ.
4: வணக்கம்.
8: வணக்கம். நாங்க
4: சொல்லுங்க. நன்றி நன்றிமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.
9: வணக்கம். ராணிமுருகன், தப்பாங்களோட.
4: சொல்லுங்க ஐயா.
9: உங்களுக்கும் நினைத்தருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.
4: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க.

0: சொல்லுங்கம்மா. நன்றி நன்றிம்மா, உங்கள் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா.
1: மேடம் கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சுதந்திர தின வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம். நினைப்பில் இருக்கீங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து வாழ்த்துக்களை நேர்கள் சொல்வதற்கு முன்னால்,
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
3: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
4: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
5: அன்பிருகினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இடர்மிகு சிறைப்பட்டாலும், இதமுரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும், என் சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறக்கலேனே என வீரமுழக்கமிட்டவன் பாரதி. பாரதிக்கு முன்னால் நம்முடைய மூதாதைகள் விடுதலை போரிலே பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். பொதுவாக யாரை கேட்டாலும் 1857 என்று சொன்னாலே முதல் விடுதலை போர் அல்லது சிப்பாய் கழகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பே, 100 ஆண்டுகளுக்கு முன்பே, 1759 ஆங்கிலேயனை எதிர்த்து வரிகட்ட முடியாது என வீரமுழக்கம் செய்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள், வீரத்தமிழர்கள். அவர்களில் ஒருவர்தான் அழகுமுத்துக்கோன். மாவீரன் அழகுமுத்துக்கோன் தூத்துக்குடி கட்டாளங்குளம் என்ற பகுதியிலே 1710 பிறந்தார். 22 வயதில் மன்னரானார். ஆங்கிலேயர்கள் வரிகட்ட சொன்னபோது முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார் மாவீரன் அழகுமுத்துக்கோன். பாளையக்காரர்கள் வரிகட்ட முடியாது என கலகக்குரல் எழுப்பியவன் நம் மூதாதை மாவீரன் அழகுமுத்துக்கோன். ஆங்கில அரசு அதிர்ந்தது. மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய முகமது யூசப் கானை அனுப்பி வைத்தது. போர் தொடர்ந்தது. 248 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதிலே 242 பேருடைய வலது கை வெட்டப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டாலே துடிதுடித்து போகிறோம். ஆனால் 242 பேருடைய வலது கை வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் எப்படியெல்லாம் துடிதுடித்திருப்பார்கள், எப்படியெல்லாம் ரத்தம் வழிந்தோடியிருக்கும், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீதமிருந்த 6 பேர் படை தளபதிகளை ஆங்கில அரசு என்ன செய்தது தெரியுமா? பீரங்கி முன்னால் நிறுத்தியது. பிறகு அந்த 6 பேரை, அழகமுத்துக்கோன் உள்ளிட்ட அந்த 6 பேரை பீரங்கிக்கு முன்னால் வைத்து சுட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பீரங்கி குண்டுகள் பட்டால் பெரிய பெரிய கட்டிடங்களே தூள் தூளாகிறது. இந்த உடல்கள் எப்படி சிதறியிருக்கும், எப்படி மரணமடைந்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போதே கோரமாக இருக்கிறது. இவர்களுக்கு இந்த கொடிய தண்டனை தர என்ன காரணம்? இவர்கள் என்ன கொள்ளையடித்தார்களா, திருடினார்களா, என்ன தவறு செய்தார்கள்? தன் தாய்நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என உரிமை குரல் கொடுத்தார்கள். இப்படி சித்திரவதை செய்த ஆங்கில அரசு கொன்றது. இத்தனை தியாகங்கள் எதற்காக? இந்த நாட்டின் விடுதலைக்காக. இந்த தியாகங்களை எல்லாம் இன்றைய இளைய தலைமுறை அறியுமா? நிச்சயம் அறிய வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. 2012 ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. 2015 December 26 இந்திய அரசின் சார்பில் மதுரையில் தபால் தலை வெளியிடப்பட்டது. இவையெல்லாம் போற்றுதலுக்குரிய விஷயம்தான். ஆனால் இவை தாண்டி இந்த தியாக மறவர்களின் வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும். அவர்களும் உணர வேண்டும், நாமும் உணர்த்த வேண்டும். இந்த பாரதமணி திருநாடு உள்ளவரை அவர்களது வற்றாத புகழ் என்றும் நிலைத்திருக்கும். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: காஷலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 9:42. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் வாழ்த்து தென்றலாக பலமந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் அணுகும் நேயர் வணக்கம். சொல்பவர்
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
3: உலகெங்கும் வாழும் நமது தமிழர் அனைவருக்கும் நமது 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிமா.
2: நன்றி, நன்றிங்க. வணக்கம்.
4: காலை வணக்கம். உறவு கண்ணப்ப நகர் மலையனூர் கண்ணாடி தங்கராஜ் பேசுங்க.
2: சொல்லுங்க.
4: இந்திய மக்களுக்கு அனைவருக்கும், ராணுவ வீரர்களுக்கும், முக்கியமா ராணுவ வீரர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றிங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா.
5: மேடம், ஓய்வுபெற்ற சேகர் சின்னசாமி அலசாரை இறங்காட்டுக்கோட்டை எழுந்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க ஐயா.
5: பண்பலி பணிபுரியும் அனைவருக்கும், பண்பலி சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் மேடம்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
6: சேலம் மாவட்டம் மேச்சேரி கிராமம் இறங்கொண்டப்பட்டியிலிருந்து முன்சாமி பேசுறேன்.
2: சொல்லுங்க.
6: இந்தியாவுக்காக தியாகம் செய்த தியாகத் தமிழ் அனைவருக்கும், நம் பாதுகாப்பு படைக்கும், இந்திய தலைவர்களுக்கும்
2: கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.
7: ஹலோ.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
7: வணக்கம் மேடம். நான் ஏலகிரியிலிருந்து கதிர்வேல் பேசுறேன்.
2: சொல்லுங்க.
7: இந்த 80வது சுதந்திர தினம் இந்தியாவுக்கு, திருநாட்டுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் வாழ்வும் தரணும்னு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நன்றி ஐயா. வணக்கம்.
8: வணக்கம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
8: அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
2: கண்டிப்பாங்க ஐயா. நன்றி, நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. சொல்லுங்க.
9: உங்களுக்கும் பண்பலை மேயர்களுக்கும், இந்திய மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றிங்க ஐயா. வணக்கம்.
10: வணக்கம் மேம்.
2: வணக்கம். சொல்பவா.
10: மோலி வாங்கில இருந்து சுகன்யா பேசுறேன்.
2: சொல்லுங்க சுகன்யா.
10: சுதந்திரமே எங்கள் மூச்சு, இதுதான் எங்கள் பேச்சு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மேம்.
2: நன்றி, நன்றி. உங்களுக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. நன்றி, நன்றி. தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னாடி,
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: ஃபிட்சிங்கிறது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் தானாகவே நிற்கும். ஏன்னா பிரெயின் ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆனாலும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த ஃபயரிங் பொட்டன்ஷியல் குறைஞ்சி நின்றும். ஒருவேளை அவங்க எதாவது பண்ண போய் அவங்களுக்கு எதாவது இரும்பு கொடுத்தோ இல்லை எதாவது பிடிக்க போய் அது நின்றுருக்கலாம், தானாகவே நின்றுருக்கலாம். ஸோ அதனால தான் நின்றுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு பழக்கமாக யாராவது ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமே கற்றுருந்துருக்கலாம். பட் அது வந்து அதுக்கு சயின்ஸ் கிடையாது, கண்டிப்பாக பண்ண தேவையில்லை. ஸோ ஃபிட்சிங் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆயிரும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸ்.

0: அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகலைன்னா தான் பிரச்சனை, உடனே எமர்ஜென்சி போகணும். ஸோ இதுக்கு நிறைய முதலுதவிகள் இருக்கு. முதலுதவிகள்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, முதல்ல ஃபிட்ஸ் வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு ஃபிட்ஸ் வருதுன்னு. ஸோ ஒன்னா அவங்க அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னா கீழே விழுந்துருவாரு, இல்லை ஆக்சிடென்ட் பண்ணுவார், அப்படிதான் இருக்கும். ஸோ பார்க்குறவங்க பைஸ்டாண்டர் அவங்க தான் அவங்கள வந்து முதலுதவி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃபிட்ஸ் நோய் இருக்கு, நான் இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் லேபிள் வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக் ஆர் வாலெட் ஆர் அவங்களுடைய பேக்கெட்ல எப்பயுமே இருக்கிறது நல்லது. ஏன்னா அது அவங்க பார்க்குறவங்களுக்கு அது என்ன நோய்னு தெரியாம இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து கிண்டல் கூட அடிக்கலாம், பாரு என்னமோ என்னமோ டான்ஸ் மாதிரி கீழே படுத்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்றாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து புரியாதவங்களுக்கு ஃபிட்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ முதலுதவின்னு ஒண்ணுமே கிடையாது, அவங்கள வந்து கீழே விழுந்து அடிபடாம பிடிச்சிக்கணும். ரெண்டாவது, இங்க பக்கத்துல ஏதாவது ஷார்ப்பா டேபிள் சேர் தலையில போய் ஜெர்க் ஆகிட்டே இருக்குன்னா அந்த தலை போய் மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆகாம பார்த்துக்கணும். அடுத்தது கை கால் எங்கேயாவது போய் இடிச்சு வராம பார்த்துக்கணும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விக்ரஸா போட்டு அமுக்க பார்ப்பாங்க, ஏதாவது கை கால் தான் துடிக்குது இறுக்கி பிடிக்கலாம்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா அவங்க மசில்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகுது, நீங்க வெளியிலிருந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அந்த ஜாயிண்ட் துடிக்க தான் செய்யும், அந்த மசில்ஸ் ஆக்ட் ஆக தான் செய்யும். நீங்க போய் ரொம்ப அமுக்குனீங்கன்னா ஃப்ராக்சர் வரும். ஸோ அவங்கள வந்து எதுவுமே பிடிக்க தேவையில்லை. அந்த ஃபிட்ஸ் ஜெர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும், அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெட்டி வெட்டி இழுத்து அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வர ஒரே பிரச்சனை என்னென்னா மூச்சு திணறல் ஏற்படும். ஏன்னா அவங்க சளி கோளைகள் வாயிலே இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம ஒரு பக்கமாக ரைட்லேயோ மோஸ்ட்லி லெஃப்ட்லேயோ திரும்பி போடுற மாதிரி இருக்கும். அது ஏன் திரும்பி போடுறோம்னா, அது போடாம விட்டோம்னா நேராக படுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓன் சளி அந்த நாக்கு போய் மூச்சு திணறல் பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் இறப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த சளி அவங்க ஆஸ்பிரேட் பண்ணி நிமோனியா வர சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன ஃபிட்ஸ்லேருந்து அவங்களே எந்திரிச்சிருவாங்க, அந்த நிமோனியாக்காக ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஐசியூல அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ முதலுதவின்னு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, கூட இருக்கணும். அந்த ஃபிட்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை திருப்பி போடணும். மேக்ஸிமம் அவங்களுக்கு வாயில் ஏதாவது சளிகள் இருந்ததுன்னா அதை வெளியே எடுக்கிற மாதிரி தலையை கொஞ்சம் கீழே திருப்பி போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிடும். கொஞ்சம் பேர் கை உள்ள விடுவாங்க, சாவி கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் அந்த அந்த காலத்து ஃபியூவல் ட்ரீட்மெண்ட் மாதிரி தண்ணி தெளிக்கிறது அதெல்லாம் தேவை கிடையாது, ஏன்னா அதனால் எந்த ஒரு யூஸ் பேஷண்ட்டுக்கு கிடையாது. சாவி கொடுக்கறதுனால ஆபத்து தான். ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதே அவங்க வெட்டி வெட்டி இழுக்கும் போது அவங்க உடம்பையே குத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாவி கொடுத்து அந்த சாவினால் இன்ஜுரி ஆகியிருக்கிற பேஷண்ட்ஸ் அண்ட் டெத்தே பார்த்துருக்கும். ரெண்டாவது முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த முதலுதவி பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா ஃபிட்ஸு எந்த மாதிரி வந்ததுன்னு வீடியோ எடுத்தால் நல்ல விஷயம். ஏன்னா அடுத்தது அந்த டாக்டர்கிட்ட போய் ஹிஸ்ட்ரி சொல்லும் போது எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது பேஷண்ட்டுக்கு தெரியாது. கூட இருந்தவங்க வீடியோ இருந்தால் மட்டும்தான் பார்க்குற டாக்டருக்கு இது வந்து ஃபோக்கலாக ஜென்ரலைஸ்டாக சின்ன ஃபிட்ஸாக இது எங்கேருந்து ஆரிஜின் ஆகிருக்கும் எங்கே முடிஞ்சிருக்குங்கிற ஒரு நெட்ஒர்க் எங்களுக்கு யோசிக்க முடியும். ஸோ இப்போ அது எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தாவே போதும். டைம் பார்க்கணும், அதாவது வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, அதாவது டாக்டர் அரை மணி நேரமாக வெட்டி இழுத்துச்சு. அரை மணி நேரம்லாம் வெட்டி இழுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக எமர்ஜென்சி தான். ஆனால் அது அரை மணி நேரம் இருந்திருக்காது, ரெண்டு நிமிஷமாக தான் இருந்திருக்கும். அவங்க மைண்டில் அந்த பயத்தினால அரை மணி நேரமாக தோணியிருக்கும். ஸோ எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சுது எப்போ பேஷண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அதை வந்து கூட இருக்கிற பைஸ்டாண்டர் கரெக்டாக டைம் நோட் பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டு
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: இசைக்கும் நேரம் காலை 9:50. வானொலியில் வசந்தம், இன்னைக்கு வானொலியில் வசந்தம் வாழ்த்து தென்றல் நிகழ்ச்சியில் அனுப்பலாம். நேயர் வணக்கம். வணக்கம், அனுப்பல இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள 43, 42, 24, 40, 30 என்ற எண்ணிற்கும் மற்றவர்களுக்கு எண்ணாக 94, 86, 81, 10, 25 இந்த எண்களை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 43, 42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24, 40, 31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94, 86, 65, 20, 25 இந்த எண்கள் அழைத்த நேர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் வணக்கங்க, இனிப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம்
3: வணக்கம் ஐயா.
4: நான் தருமபுரி உழவர் சந்தரிகளும் முனைப்பு பேசுறேம்மா.
3: சொல்லுங்க ஐயா.

0: 80வது சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடுகிறாங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகளும்மா.
1: கண்டிப்பாங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். நான்
1: சொல்லுங்க ஐயா.
2: இன்று 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்திய பெண்களுக்கும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்க ஐயா, வணக்கம். வணக்கம், இப்ப இருக்கீங்க?
3: வணக்கம் மேம்,
1: சொல்லுங்க. உங்களுக்காக தரேன் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
4: சேலம் மாவட்டம் குளத்தூர்லிருந்து பழக்கடை குருநாதன் சித்ரா.
1: சொல்லுங்க.
4: நலமா
1: இருக்குங்க ஐயா.
4: எண்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட அனைவருக்கும் எங்க குடும்பத்தார் சார்பில் நன்றி கண்ணே.
1: நன்றி, நன்றிங்க ஐயா, வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோரம் பேசுறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து.
1: நன்றி, நன்றிங்க ஐயா, வணக்கம்.
6: ஹலோ,
1: வணக்கம் ஐயா.
6: மங்களபுரம் அச்சிமருத்துக்கோட்டை மன்னாதான் சொல்லி
1: புரியலீங்க ஐயா.
6: வருடங்கள் உலகம் உலகம் சுதந்திர தின வாழ்த்துகள்.
1: நன்றி, நன்றி. இந்தியர்களுக்கு வாழ்த்துகள். வணக்கம்.
7: ஹலோ,
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
7: வணக்கம் மேடம், நல்ல மணியாட்டம் கேட்டுப்பத்தி மாதிரம் மேடம்.
1: சொல்லுங்க.
7: சுதந்திர தினம் நல்வாழ்த்து மேடம். ஆயிருக்கும்
1: ராணுவ
7: வீரர்களை அனைத்து அரசு டாக்டர்கள் அனைத்து நல்வாழ்த்துக்கு மேடம்.
1: கண்டிப்பா சொல்லிடலாங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு மகாலிங்கம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
8: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, வணக்கம்.
9: வணக்கம்மா.
1: வணக்கம் அம்மா.
9: அறிமுதூர் கலை செல்விங்கம்மா.
1: சொல்லுங்க.
9: அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்கும், உங்கள் குடும்பத்தார் மற்றும் அன்பு அறிவிப்பாளர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.
9: உருபவர் கலைச்செல்வி ராஜேந்திரன் குடும்பத்தார்.
1: நன்றி, நன்றிங்கம்மா. வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம்.
10: நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
10: நம்ம நாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். எனவே தர்மபுரி பண்பலை 102.5 நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம்.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
13: இன்று August 15, இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் எல்லா நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் உயிரோடு இருந்து இந்திய விடுதலை திருநாளை கொண்டாடுகிற பெருமைக்குரியவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். எண்ணி பார்த்தால் எத்தனை தியாகங்கள், எத்தனை மகத்தான மாமனிதர்களின் புரட்சியில் விளைந்த புனித மலர் இது. இன்றைக்கு இல்லங்கள் தோறும் தேசிய கொடிகள் ஏற்றப்படுகின்றன, இதயங்கள் தோறும் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாக நினைவுகள் சுடர்கின்றன. பட்டொடி வீசி பறக்கிறது சுதந்திர கொடி, வானமெங்கும் விடுதலை முழக்கி இந்தியாவின் சீரங்களை எடுத்து ஓதுகிறது அதனுடைய சிறப்புமிக்க வண்ணங்களில். இந்தியாவின் பன்முகத்தன்மை சுடர்விட்டு ஒளி வீசுகிறது. அழகிய அந்த தேசிய கொடியின் வண்ணங்களில் நம்முடைய தியாகிகளின் குருதிகள் உறைந்திருக்கின்றன. பசுமை பூத்த அதன் வண்ணத்தில் இந்தியாவில் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலியல் சார்ந்த சிந்தனைகள் சுடர்கின்றன. தூய்மையின் அடையாளமாக திகழும் வெண்மை நிறத்திற்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கும் அசோக சக்கரத்தின் ஆரங்களைப் போல இந்தியாவில் வாழ்கிற எல்லா மனிதர்களும், எல்லா உயிரினங்களும் சமமாகவும் தரிநிகர் சமானமாகவும் திகழக்கூடிய நிலை நோக்கி இந்தியா இயங்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த சுதந்திரத்தின் தேசிய கொடி. ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் உறுதி வாய்ந்த முதுகெலும்புகளை நினைவுறுத்துவது போல

0: அதன் உயரம் திகழ்கிறது. பட்டொடி வீசி பறக்கும் சுதந்திர கொடியினை இறுக்கி பிடித்து இருக்கக்கூடிய அந்த கயிறு தூக்கு கயிறுகளில் தொங்கிய வீரர்களின் உயிர்களை நிறைத்திருப்பது போல நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. சுதந்திரம் என்பது அது சும்மா வந்ததில்லை, எத்தனையோ வீரர்களின் தியாகங்களில் விளைந்தது. பட்டொடி வீசி பறக்கும் சுதந்திரத்தின் கொடி வான வீதியில் நின்று நிலைத்து விடுதலை முழக்கத்தை காற்றின் செவிகளில் நிறைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பதும் அப்படித்தான். தன்னை கட்டி, தன் உடலை கட்டி, தன் உயிரை கட்டி, இந்த உலகத்தின் நலனுக்காக இந்தியாவின் சுதந்திரத்தை கட்டி காப்பாற்றிய வீரர்களின் பெருந்தியாகத்தை அது எடுத்து முழங்குகிறது. கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு நடுவில் தன்னுடைய துயரத்தை பொறுத்து கொண்டு பிறர் துயரத்தை மாற்றுவதற்காக அரும்பாடுபட்ட அறிஞர்கள் தலைவர்களின் பெருமைகளை சொல்லுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு என்று உன்னதமான பெருந்தலைவர்களின் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வேளையில் கண்ணுக்கு தெரியாமல் சுதந்திர போராட்டத்தின் உரிமை முழக்கத்தை சொல்லி பாரத மாதாவிற்கு வணக்கம் செலுத்தி இந்திய மண்ணிற்கு தன் உயிரை நீத்திருக்கக்கூடிய எண்ணற்ற தியாகிகளின் பெயர்கள் இன்னும் சொல்லி முடியவில்லை. இந்திய விடுதலையின் உன்னதத்தை சொல்லுகிற இந்த நல்ல நாளில் நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது மட்டுமல்ல, இனிமேல் பெற இருக்கின்ற உன்னதங்களையும் நினைவுபடுத்தி அந்த சுதந்திர கொடி விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கிறது. தியாகிகளை நினைவு கூறுகிற அதே வேளையில் தேசம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை ஒரு மனத்தோடு இணைந்து போராடுவதும் வெற்றி கொள்வதும் இந்த பெற்ற சுதந்திரம் ஏனைய தேசங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்கிற உண்மையையும் நிலைநிறுத்தி காட்டுகிற வண்ணம் இந்த நாள் நமக்குள்ளே மலர்கிறது. மகாகவி பாரதி பாடுகிறாரே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினாரே. இந்த சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமாக அடைவது எப்போது? இனிப்புகளை கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களில் சொல்லுவதோடு மட்டும் இந்திய விடுதலை தினத்தின் கொண்டாட்டம் முடிந்து விடுவதில்லை. எல்லோரும் ஏற்றத்தாழ்வில்லாத உன்னத மனிதர்களாக உலகத்திற்கு ஒரு புதுமையாக இந்தியா சுடர்விட வேண்டும் என்பதுதான் இந்த தியாகிகளின் பெருங்கனவு. எனவே ஒளிபடைத்த கண்களோடும் உறுதி கொண்ட நெஞ்சினோடும் வலிமை கொண்ட தோளினோடும் வாழ்கிற இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள், ஏன் இந்த இயற்கையில் பூத்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எந்த துன்பமும் இல்லாமல் இன்பமுடன் வாழ்கிற ஒரு நல்ல திசை நோக்கி போகிற பொழுதுதான் இந்திய சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமாக அமைய வேண்டும். அந்த கனவு நோக்கி இந்த தேசத்தை நகர்த்துகிற தியாகிகள் ஒவ்வொருவருக்கும், காவலர்கள் ஒவ்வொருவருக்கும், தலைவர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தி கடைக்கோடி மனிதனுக்கும் இந்த சுதந்திரத்தின் சுவாசம் சென்று சேர வேண்டும் என்பதை நுட்பமாக உணர்த்தி காட்டுகிற அந்த தேசிய கூட்டிக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேர்களை, நிறைவு பெற்றது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் வாழ்த்து தென்றலாக பலமிழந்தது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நீரும் காலை 10 மணி நீர்கொள்ளி கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: புத்தகம் வாசிப்பதை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையதளம் என அறிவியல் வளர்ச்சியில் ஊடகங்கள் வளர்ந்து கொண்டே போகும்போது வாசிப்பது என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக எல்லாரும் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில்

0: நாளிதழ் வாசிப்பது குறைந்துவிட்டது. அதிலும் காட்சி ஊடகங்களின் அபரிமிதமான தாக்கங்களால் வீட்டில் பெண்கள் வாசிப்பது என்பது இல்லாமலேயே போய்விட்டது. குழந்தைகள் பள்ளிப்பாடங்களை படிப்பது கூட கடனுக்கே என்று ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசியும் விவாதித்தும் வருகிறோம். இருந்தாலும் நாளிதழ், வார இதழ், மாத இதழ்களின் உற்பத்தி குறைந்து போயிருக்கிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. நாளொரு இதழாய் புதிது புதிதாய் சஞ்சிகைகள் பெருகி கொண்டுதான் போகின்றன. புத்தகங்களின் வருகையோ அபரிமிதமான வளர்ச்சியைத்தான் எட்டியுள்ளது. ஆங்காங்கே நடக்கும் புத்தக திருவிழாக்களில் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்று தீர்கின்றன. திருவிழா கூட்டம் போல மக்கள் வந்து வாங்கி திரும்புகின்றனர். அப்படியானால் உண்மையில் ஊடகங்களின் வளர்ச்சியால் புத்தக வாசிப்பு குறைந்துவிட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு சிக்கலான கேள்வியே. புத்தகங்களை மக்கள் வாங்குகின்றனர். இருக்கின்ற மக்கள் தொகை அளவுக்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றனவா? வாங்குகின்ற புத்தகங்களை சிரத்தையோடு நாம் வாசிக்கின்றோமா? நாம் வாங்குகின்ற புத்தகங்களில் எத்தனை சதவீதம் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவை? இவையெல்லாம் கேள்விக்குறிகளே. சிலர் புத்தகங்களை வழிகாட்டிகளாக கருதி வாசிக்கின்றனர். சிலர் பொழுதுபோக்குக்காக வாசிக்கின்றனர். நம்மில் பலர் இரவில் தூக்கம் வருவதற்கு உதவுகிற தூக்க மாத்திரைகளாக புத்தகங்களை வாசிக்கின்றோம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம் நாட்டின் பிரதமராக இருந்தபோது ஒரு முறை சென்னைக்கு வருகிறார். வந்தவர் அன்று வாசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை சொல்லி அதை நூலகத்திலிருந்து தருவித்து தருமாறு கேட்கிறார். அந்த புத்தகம் அந்த மாதத்தில் வெளியாகியிருக்கின்ற பொருளாதாரம் குறித்த மிக முக்கியமான புத்தகம். பிரதமர் கேட்டவுடன் அதிகாரிகள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய நூலகமான கன்னிமாறா நூலகத்திற்கு செல்கின்றனர். அங்கு விசாரித்ததில் அந்த புத்தகம் நூலகத்திற்கு வாங்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கின்றனர். நூலக அலமாரிகளில் தேடி பார்த்தால் அந்த நூல் அங்கு இல்லை. உடனே நூலக அதிகாரிகள் அந்த நூலை வேறு யாரேனும் எடுத்து சென்றிருக்கிறார்களா என்பதை அறிய புத்தகம் வழங்கும் பேரெட்டில் தேடுகின்றனர். அந்த பேரெட்டில் நூலின் பெயரை எழுதி ஒருவர் கையெழுத்திட்டு எடுத்து சென்றிருக்கிறார். அந்த கையெழுத்தில் என்ன பெயர் இருக்கிறது தெரியுமா? சி.என். அண்ணாதுரை. ஆம், பேரறிஞர் அண்ணாவின் பெயர்தான் அது. மிகப்பெரிய எழுத்தாளரும் அறிஞரும் பிரதமருமான நேரு அவர்கள் விரும்பிய அந்த புத்தகத்தை அவரைப் போலவே விரும்பி அவருக்கு முன்னரேயே படிக்க எடுத்துச் சென்றிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நல்ல புத்தகங்களை வாசிக்கும் ஆர்வ எண்ணங்களில் அறிஞர்கள் ஒத்துப்போவது சகஜம்தானே? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

நேரம் 10:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்திய திருநாட்டின் 80th சுதந்திர தினத்தை நாம் மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நேர்களே. தாய் நாட்டின் விடுதலைக்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நெஞ்சார நினைவு கூறும் நாள் இது. நேர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கேட்க இருக்கிறோம் நேர்களே, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி 17 வரை.

0: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
2: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டு. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா, அது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற முடியாது, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதில் வந்து இருதய மருத்துவர்கள், இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவமனையில் மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீனியர்கத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவங்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
3: இடுப்பில் வரக்கூடிய டிபி நோய், அதாவது காசு நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு டிபி மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காசு நோய் ப்ரோக்ராம் நடக்குது, அதாவது ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காசு நோய் தடுப்பு குழுன்னே தனியாக இருக்குது. இதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணித்து அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசு நோய் நோய்கள் பார்ப்போம், இப்போ காசு நோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய டிபி கிருமி வந்து காசு நோய் மருந்துகள், அதாவது டிபி மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்முடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர் தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியும். ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யாரு? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளவுதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னாங்கன்னா அவங்களுடைய அறிவுரை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
1: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
0: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி

0: ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
11: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
12: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
11: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
12: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
11: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
12: இச்சலுகை 2026 August 1 to 90 நாட்களுக்கு மட்டுமே.
11: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
12: கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
17: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
18: நேரம் 10:15. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்க மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும்.

0: ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
4: துல்லியமான குரல் அழைப்புகள்
5: அவசரகால SOS ஆதரவு
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு
5: நீடித்த நிலையான பேட்டரி
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டான

0: போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: The Kaveri Engineering College Autonomous
3: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem Call 9524936156.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகியிருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626-558383.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். உலகெங்கும் இருக்கின்ற இந்திய பெருமக்கள் இந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளவோம் என்று பாரதி சொல்வதைப் போல சுதந்திரத்தை எப்படி பெற்றோம்? வழக்கமா சொல்லுவாங்க, 1857 சிப்பாய் கிழவரை வந்தது, பிறகு நம்ம 47 சுதந்திரம் அடைந்தோம் என்று. இது வரலாற்றில் எழுதப்பட்ட வரலாறாக தெரியுது நமக்கு. ஆனால் நம்முடைய வரலாற்றின்படி பார்க்கிற போது அந்த சுதந்திர குரலை முதலில் எழுப்பிய பெருமை புலித்தேவனுக்குத்தான் உண்டு. நெற்கட்டாஞ்சேவலில் இருந்து வரி கொடுக்க முடியாது என்று தன்னுடைய வீரத்தால் போரிட்டு வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்தில் கழித்த மன்னன் புலித்தேவன். அவரைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரைத் தொடர்ந்து மருது சகோதரர்கள், அவர்களுக்கு முன்பாக வீரமங்கை வேலுநாச்சியார், கோபால நாயக்கர், தீரன் சின்னமலை, வாவுசி கப்பலோட்டிய தமிழன், இத்தனை பேரும் தமிழகத்தினுடைய தொடர் விடுதலை போருக்கான ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தார்கள். 1857 வடநாட்டில் அந்த முதல் சுதந்திர போராட்டம் தொடங்கிய போது அதனை சிப்பாய் கழகம் என்று கேவலப்படுத்தினான் ஆங்கிலேயன், மலினப்படுத்தினான். ஆனால் அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. இதற்கு முன்பாக வேலூர் கலவரத்தின் போதே நாம் சரியாக திட்டமிட்டிருந்தால் சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மக்கள் விழித்தட தொடங்கினார்கள். பாரதி கேட்டது போல, கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். கஞ்சி குடிக்கலங்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. நாம அடிமைப்பட்டு கிடக்கிறோமே என்கின்ற எண்ணம் கூட நமக்கு இல்லை, அதுதான் பெரிய கஷ்டம். சுதந்திரம் அடைந்தோம். 1947 August 16 நள்ளிரவில் நமக்கு சுதந்திரம் தரப்படுகிறது. உலகமே ஒருங்கிக் கொண்டிருந்த போது இந்தியா விழித்துக் கொண்டது என்று நம்முடைய முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய எழுத்தில் குறிப்பிடுகின்றார். மக்களுடைய உரிமை என்ன? ஜனநாயகம் என்றால் என்ன? ஜனநாயகம் என்பது அதுவரை நமக்கு என்ன அடையாளம் என்பது இல்லாமல் இருந்த நாம் வாக்குச்சீட்டின் மூலமாக நாம் அடையாளத்தை பெற்றுக் கொண்டோம். இவையெல்லாம் நம்முடைய சுதந்திர இந்தியாவில் நிகழ்ந்த சாதனைகள். அதற்கு முன்பு கூட நடந்திருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் வாக்குரிமை என்கின்றவை எல்லாம் அப்போது இல்லை. பின்னர் 1950 குடியரசு தினமாக நாம் வந்து ஜனவரி 26 கொண்டாட தொடங்கினோம். இன்று வரை என்ன முன்னேறிவிட்டது என்று பலர் கேட்கலாம். என்ன முன்னேறவில்லை, நாம் சாதித்திருப்பவை உண்மையிலேயே மிகச் சிறப்பானது.

0: இத்தனை பெருமைகளை உடைய இந்தியா முன்னேறிக் கொண்டிருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. சாதனைகளால், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால், எதிர்காலத்திலே பெரிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்ற இளைய சமுதாயத்தால், அதிலும் உலகம் எப்படி மாறுகிறதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்றபடியாக நம்மை மாற்றிக்கொள்ளுகிற திறத்தால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த AI இவற்றுடைய வருகையால் உலகம் ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்றால், அந்த மாற்றத்திலும் நம்முடைய பங்கு இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் இந்தியர்கள் உலகெங்கும் பதவி வகிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பது 100 என்று வருகிற போது, ஒருவேளை உலகத்தையே இந்தியா ஆளுகிற பெருமையை அடையும் என்று நம்புவோம். அனைவருக்கும் மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், AIBS, IT, அக்ரி, BE பயோமெடிக்கல், CSE, EEE, ECE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய புள்ளியுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: JSW Neo Steel TMP கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுபேக்சரர்ஸ் JSW Neo Steel Pure TMP கம்பிகள்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
14: BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
15: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
14: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம, நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
15: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
17: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
4: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
5: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
4: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
5: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
4: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
5: கண்டிஷன் அப்ளை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.

0: கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
1: மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி. பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: JSW Neo Steel TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW Neo Steel Pure TNT கம்பிகள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர், குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகில், EB பஸ் ஸ்டாப், தருமபுரி.
7: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
8: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
7: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
10: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
13: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
0: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
16: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
17: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
18: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு

0: நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 10:37. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களே, 80th சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 8:00 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்று 8:00.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா? நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேறு விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிகிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும். இதுக்கு கணவன்கிட்ட இருந்து 4 வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிறப்போலாம் நீ இந்த மருந்தில் 1 ounce வாயில் ஊற்றிக்கணும். அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு 5 நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துட்ருக்கிறான். மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, 1 ounce மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிறப்போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டுருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுகிறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு

0: ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின் இருக்காங்க. கவலைப்படாதம்மா, நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. 4 நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு அவர் பயந்து போய். பின்ன என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்காரு. அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
5: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
4: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
5: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
4: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
5: கண்டிஷன் அப்ளை.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறை விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பத்து மணி 47 நிமிடம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: वर्क फ्रॉम होम, हाई सैलरी और एक क्लिक लिया। आहा
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட்
8: 9 கவுன்சிலிங் கோ 2683.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965552399.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கலாம்.
5: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
6: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
5: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
7: ஒரு ஆய்வு செய்தி, ஒரு புள்ளிவர கணக்கு, 2011 புள்ளிவர கணக்கு. அந்த புள்ளிவர கணக்கு சொல்கிற அதிர்ச்சி செய்தி என்ன என்றால், இளம் குற்றவாளிகள், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட இளம் குற்றவாளிகள், தொடக்கநிலை கல்வி பயிலுகிற மாணவர்கள் 1170 பேர், 617 பேர் தொடக்கநிலைக்கும் மேல்நிலை கல்விக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இளம் குற்றவாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 56 பேர் மேல்நிலை கல்விக்கு மேல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 240 பேர் கல்வி அறிவு பெறாதவர்கள். ஆக இவ்வளவு பேரும் 2011 இளம் குற்றவாளிகளாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சியான புள்ளிவர கணக்கை எடுத்துக்கொண்டு ஒருவர் திருக்குறள் அன்பர் ராஜரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்கிறார். இந்த வழக்கில் அவர் சொல்லுகிற செய்தி, இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் அறச்சிந்தனைகள் நம் வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டது. ஒரு காலத்தில் நீதி போதனைகள் நம் வகுப்பறையில் பயிற்றுவிக்கப்பட்டது. மாணவர்கள் குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாத நிலையில் நாம் குழந்தைகளுக்கு திருக்குறளை கற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டு கல்விக்கூடங்களில், பள்ளிகளில் எல்லா மாணவர்களுக்கும் திருக்குறளை கற்பதற்கான ஆவண செய்வதற்கு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராஜரத்தினம் என்ற திருக்குறள் அன்பர் தொடுத்த வழக்கிற்கு போற்றுதலுக்குரிய நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அற்புதமான தீர்ப்பை எழுதினார்கள். என்ன தீர்ப்பது? திருக்குறளின் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் குரட்பாக்களையும் தமிழக அரசு பாடத்திட்டத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை, ஒரு மிகச்சிறந்த உத்தரவை வழங்கினார்கள். த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி லைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன். த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி லைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப்

0: younger generation. It is duty of the state to show them the rightful path, and there is no other better philosophy than what is preaches in Thirukkural. திருக்குறளை விட அறச்சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு வழங்குவதற்கு வேறு அறநூல் தெரியவில்லை. அதனால் திருக்குறளை இளைய தலைமுறை கற்பதற்கு அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் முழுமையாக கற்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இன்னிப்பார்கள், ஒரு அற்புதமான தீர்ப்பை போற்றுதலுக்குரிய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் வழங்கியது. இந்த இளைய தலைமுறையை சரியான பாதையில் செதுக்கி தருவதற்கு வழங்கப்பட்ட அருமையான தீர்ப்பாகும். நாம் குழந்தைகளை மருத்துவராக ஆசைப்படுகிறோம், பொறியாளராக ஆசைப்படுகிறோம், வழக்கறிஞராக ஆக்க ஆசைப்படுகிறோம், தொழில் முனைவோராக ஆக்க ஆசைப்படுகிறோம். ஒருபோதும் நாம் அவர்களை மனிதராக்க முயற்சிப்பதில்லை. மருத்துவராக, பொறியாளராக, சட்ட வல்லுநராக, தொழிலதிபராக வருவதை விட முதலில் நம் குழந்தைகள் மனிதர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும். அதற்கு திருக்குறள் நமக்கு முழுமையாக வழிகாட்டுகிறது. அது காட்டு வழிப்பாதைக்கு கைவிளக்கு, கடல் வழிப்பாதைக்கு கலங்கரை விளக்கு, மழை வழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்கு. அந்த விளக்கொலியை நாம் நாளும் ஏற்றி வைப்போம். திருக்குறள் ஒளி வழியே இளைய தலைமுறையை சரியான திசையில் வழி நடத்துவோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காது மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
6: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
5: 5000 GB டேட்டா,
6: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
5: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
6: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
5: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இதுவரை கேட்டோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: அனைவருக்கும் சுவையான வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ரெசிபி என்னன்னா, அதுக்கு முன்னாடி சின்ன கதை. மகாபாரதம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய கதையாகட்டும், கதாபாத்திரங்களாகட்டும், ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம மனசுல எப்பவுமே நினைச்சிருக்கும். அதுல குறிப்பா சொல்லணும்னா, நம்ம ஆமாங்க, பீமருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு சொல்றாங்க. பீமன் எல்லாமே சாப்பிடுவாரு, சாப்பாடுனாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே, பாண்டவர்கள் எல்லாரும் அந்யாதவாசத்துல இருக்கும் பொழுது பீமர் விராட நாட்டு சமையற் கூடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமையற் கலைஞரா வேலை செய்யறாரு, ஆனா சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்கிறதுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால என்ன யோசிச்சாருன்னா, நம்ம ஸ்பெஷலா ஒரு டிஷ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வச்சு ஒரு டிஷ்ஷா பண்ணாரு. அது ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ரெசிபியா வந்ததுதான். அதுதான் விராட நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிடிச்சதாகவும் சொல்லுவாங்க. இதிகாசம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்தான் இந்த ரெசிபி வந்ததாக சொல்லப்படுது. அது அப்படியே தொன்று தொட்டு இப்ப இருக்கக்கூடிய கேரள மாநிலம். கேரள மாநிலத்துல திருவிதாங்கூர் சாம்ராஜ்யம் மன்னர் ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சாராம். அந்த விருந்தோடைய நிறைவா வர வர வர நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாம பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தினால என்ன செய்யறது அப்படின்னு சமையல் கலைஞர்கள் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும் பொழுது மன்னர் அந்த சமையல் கூடத்துக்குள்ளார போறாரு. இந்த காய்கறிகள்லாம் அங்கங்க வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு நிறைய வேஸ்ட் ஆயிருக்கிறத பாக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாமே எடுங்க, எடுத்து அது எல்லாமே சேர்த்து ஒரு ரெசிபியா பண்ணுங்க, ஓரளவுக்கு நம்மளால விருந்த சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ உருவானதுதான் இந்த ரெசிபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த ரெசிபிக்கு நிறைய வரலாறு, நிறைய கதைகள் உண்டு. அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே, அதுதாங்க அவியல். இதிகாசத்துல வரக்கூடிய பீஷ்மர் ஆகட்டும், பீமன் ஆகட்டும், இவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபியாவும் பார்க்கப்படுது. கேரள மாநிலத்துல நடக்கக்கூடிய ஓணம் திருவிழாவில ஒரு மிக முக்கியமான உணவு வகையாக இந்த அவியல் செய்யப்படுது. ஒரு கலாச்சாரத்தோடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக இந்த அவியல் இருக்கு அப்படின்னா அது மிகையல்லதான். இந்த அவியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த அவியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கலப்பு காய்கறிகள். உங்ககிட்ட என்னெல்லாம் காய்கறிகள் இருக்கோ, அதாவது ரெண்டே ரெண்டு பீன்ஸ் இருக்கும், ஒரு கேரட் இருக்கும், முருங்கைக்காய் ஒன்று வச்சிருப்போம். நாம அந்த வாரம் செஞ்ச எல்லா காய்கறிகளுடைய மிச்ச சொச்சம்லாம் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த மாதிரி எந்த காய்கறிகளா இருந்தாலும் சரி, ஒரு அஞ்சு வகைக்கு மேல இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கோங்க. கால் கப்பு தயிர், அது மென்மையா அடிக்கப்பட்டிருக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் கீரல், உப்பு தேவையான அளவு. இதுக்கு அரைக்கிறதுக்காக தனியா சில இன்கிரீடியன்ட் தேவைப்படுது. என்னன்னா, கால் கப் தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், முக்கா தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி அரிசி, இது எல்லாமே கலந்து கொரக்கரன அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அரை தேக்கரண்டி கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்கள். சரி, இப்ப செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய காய்கறிகள் அது எல்லாமே நீல நீளமா வெட்டி எடுத்துக்கணும். எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த கருவேப்பிலைய சேர்த்து சட்டியில வச்சு வேக வைக்கணும். காய்கறி நல்லா வெந்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த தேங்காய், பச்சை மிளகாய், அரிசி மாவு, சீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அரைக்கிறதுக்காக, கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரன்னு அரைச்சு வெந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காய்கறிகளோட சேர்க்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல இருந்து தனியா எடுத்து வச்சுட்டு அந்த சட்டிய நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிரை அதுல கலந்துட்டு தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து தாளிச்சு அதுல கொட்டிடணும். கொட்டினதுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு

0: அதுல இன்னொரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய பச்சையா சேர்த்தீங்கன்னா இன்னும் சுவையா இருக்கும், மணமாவும் இருக்கும். இதுல சின்ன டிப்ஸ் என்னன்னா, நீங்க இந்த காய்கறிகளை வேக வைக்கிறதுக்காக இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த அவியல் இன்னும் செம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிய. நீங்க செய்ய முடியலன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லி செஞ்சுத்த அப்படின்னு சொல்லுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நேய உறுப்புகள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொலுக்குட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொலுக்குட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக வழங்கும். அதுக்கு முன்னாடி
3: அணில் கொலுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
10: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
11: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
12: சிம் கார்டு இலவசம்,
11: அளவற்ற இலவச அழைப்புகள்,
12: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
11: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
12: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12th தேதி வரை மட்டுமே.
11: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
12: கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
15: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
16: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
15: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
17: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
18: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
19: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
17: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
18: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
19: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11:12. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக வழங்கும் பாவேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தோழர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0433-42-24-40-30 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இந்த எண்களை அறிமுக தோழர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழர்கள் அழைக்க 0433-42-24-40-31, மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25.

0: இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: ஆமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்குட்டை சிவகாணிங்க.
0: ஆமா சொல்லுங்க, என்ன பாடல் தரலாம்?
1: பாடம் புது வார்த்தைகள்.
0: சரிங்க,
1: பாடல இது இன்னும் போகுது.
0: சரிங்கம்மா, நிச்சயமா அந்த பாடல் தந்தலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேம்.
0: நன்றி நன்றி. பாடலை கேட்பதற்கு முன்னாடி,
2: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
2: துல்லியமான குரல் அழைப்புகள்,
3: அவசரகால SOS ஆதரவு,
2: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
3: நீடித்த நிலையான பேட்டரி,
2: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: Mr. Gold Sunflower Oil.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
13: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
14: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
15: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
16: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
17: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
18: நாட்டின்
19: 84 நாட்களுக்கு
18: இவை அனைத்தும் இலவசம்.
19: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
18: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
19: கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
0: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா.

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிக் கொண்டிருக்கிற பூவே பின்புவே இன்னைக்கு பாவேர் விருப்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கடத்திக்குட்டி சிவகாமி அவங்க பாடல் கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் இதோ

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மேலும்
8: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-23999.
9: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
11: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
12: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17.

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: நேர்களை நினைவிற்கு இன்று பகல் 12:10 தமிழருவி நிகழ்ச்சியில் தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டி எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
8: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
11: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
14: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: 9443449892. முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
18: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
17: துல்லியமான குரல் அழைப்புகள்,
18: அவசரகால SOS ஆதரவு,
17: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
18: நீடித்த நிலையான பேட்டரி,
17: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
18: மேலும் தகவல்களுக்கு 1800-400-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
19: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.
20: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பிஎஸ்என்எல் புது செல்கேர் ஆப் அறிமுகம்.

0: ஆயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
2: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்குறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
8: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
9: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
8: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
9: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
8: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
9: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
8: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
9: கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட்,
5: குமரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பவையர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் தோழி, வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சொல்பவ.
11: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேங்க மேடம்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் தரலாம்?
11: நீ வருவாய் என்ன பாடம். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கோம் அந்த பாடலுங்கம்மா.
5: சரிங்கம்மா, நிச்சயமா அந்த பாடல் தந்தலாம். நன்றிம்மா.
11: நன்றிம்மா.
5: அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி,
12: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
13: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
2: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்குறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
14: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% to 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
16: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் மிக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கிற புவே பெண் புவே நிகழ்ச்சியில நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
1: 60 Mbps வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டணம்.

0: சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இந்த இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
13: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
14: வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி
1: நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
0: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
0: கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
16: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
17: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
18: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
19: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
18: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: குமரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைப்பிலையும் தோழி வணக்கம்.
2: என்ன
13: பாடல் தரலாம்?
2: எனக்கு வந்து ரெக்தா மாமா படத்திலிருந்து வைகை நதி மூலம் அந்த பாடல்.
13: இது அந்த பாடல் உங்களுக்காக?

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்று

0: கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
3: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
2: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் அப்ளை.
0: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண்கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
7: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
8: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
7: 5000 GB டேட்டா,
8: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
7: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
8: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
7: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங்.

குமரப்பாளையம் மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவி வேன்பூவி இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரப்பாளையம் மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இன்னைக்கு பூவி வேன்பூவி பாவை விருப்பமாக வளம் வந்தது. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு நேர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 3.7, விசக்கும் நீரும் பகல் 12 மணி. நேர்களை கேட்கலாம் நமது பண்பலையில் தொடர்ந்து வலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்று பகல் 12:10 தமிழருவி தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை, சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன விளம்பரம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு ஆன்மீக போராளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை. சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேதி சந்திரசேகரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கட்சவையில் கலக்கல் பாடல்கள் விளம்பரம். கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 43, 42, 24, 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஒரு பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில பிற்பகல் 3 மணிக்கு. மாலை 4 மணிக்கு விட தேடும் வினாக்கள், 5 மணிக்கு தர்மபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்ஷல், மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:10 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரு இசை. 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, அதில் அறிவிப்புகளாக பலமரும், 7:30 பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து நிகழ்ச்சி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி என்ற நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 80வது சுதந்திர திருநாளை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை சென்னை புனித சார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி

ஆட்சி உரையினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்று இரவு 8 மணிக்கு. எட்டு 30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இரவு 10 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள், பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு கோபாலன், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து பலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னெடுத்தினேன்.

மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:10 தமிழருவி. தமிழருவி நிகழ்ச்சியில் தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை, சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டி எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:10. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் தமிழ் அறுவை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JSW Neo Steel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். India's largest steel manufacturers, JSW Neo Steel Pure TMT கம்பிகள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தமிழ் அருவி. இன்றைய தமிழ் அருவி நிகழ்ச்சியில் தமிழர்களின் வாழ்வில் நேர மேலாண்மை குறித்து உரை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சே குமார் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை. இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு, நேர மேலாண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளில் இது ஒன்று, அதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். நேரம் அப்படின்னா காலம், பொழுது, நாளிகை, கணம் இப்படியெல்லாம் சொல்லுவோம். மேலாண்மை அப்படின்னா

திட்டமிடுதல், கட்டுப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் இப்படியெல்லாம் நம்ம பொருள் எடுத்துக்குவோம். அப்போ நேர மேலாண்மை அப்படின்னா காலத்தை திட்டமிடுதல், பொழுதை கட்டுப்படுத்துதல், நேரத்தை ஒழுங்குபடுத்துதல் இப்படின்னு சொல்லி நேர மேலாண்மையை பொருள் எடுத்துக்குவோம். நேர மேலாண்மை நமக்கு ஏன் வேணும், அப்படி அதில் என்ன சிறப்பு இருக்குது, அதனுடைய நன்மைகள் என்ன, இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பணத்தை விட நேரமே மிகவும் விலை உயர்ந்தது. பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னா மீட்டரலாம், ஆனால் இழந்த நேரத்தை மீட்டெடுக்கவே முடியாது. சூரியனும் இயற்கையும் தங்களோட கடமையை சரியாக செய்யுது, அதனால் இந்த உலகம் அமைதியாக இயங்குது. நம்ம நம்முடைய கடமையை சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கணும். நேர மேலாண்மையோட நன்மை என்னென்ன, நம்ம நேரத்தை சரியாக கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஓய்வு கிடைக்கும், வேலையில் ஒரு உத்வேகம் கூடும், மன அழுத்தம் குறையும், மனசுக்குள்ளே எண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இலக்குகளை ரொம்ப எளிதாக அடையலாம். இப்போ இதுக்கு தான் ஒரு கவிஞன் சொல்கிறான், நேரத்தை வீணாக்கும்போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிஞன் சொல்கிறார். இப்படிப்பட்ட அந்த நேர மேலாண்மை பற்றி பேசும்போது நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க இந்த மேலாண்மையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியத்தில் நாழிகை வட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் பயன்படுத்தப்பட்டது. நேரத்தை கணக்கிடும் கருவி அப்படின்னு அதை சொல்லுவோம், நாழிகை வட்டில். அந்த மாதிரி பண்டைய தமிழர்களுடைய கால அளவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நாழிகை 24 நிமிடம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், 60 நாழிகை 1 நாள். அதை தான் நம்ம இப்போது 24 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும்போது சங்க இலக்கியத்தில் இந்த பொழுது, நம்ம முன்னையே பார்த்தோம், நேரம், நாழிகை, பொழுது அப்படின்னு சொல்லி நேரத்துக்கான பெயர்களை சுட்டிக்கிட்டு வந்தோம். சங்க இலக்கியத்தில் இந்த நேரத்தை, பொழுதை எப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வகைப்படுத்துகிறாங்க. 1 பெரும்பொழுது, 2 சிறும்பொழுது. முதலாவதாக இருக்கக்கூடிய பெரும்பொழுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆண்டின் கூறுபாடு, முழு வருடம், ஒரு வருடத்தினுடைய கூறு தான் நம்ம பெரும்பொழுதுன்னு சொல்கிறோம். அதை நம்முடைய சங்க காலத்தை சேர்ந்த மக்கள் ஒரு ஆண்டை 6 பருவங்களாக பிரித்திருக்கிறாங்க. நம்முடைய தமிழர்களுடைய அறிவு கூர்மையெல்லாம் இதில் நம்ம நல்லா கவனிக்கலாம். நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாருங்கள். இளவேனில் காலம், சித்திரை வைகாசி, இந்த 2 மாதங்களை உள்ளடக்கியது. அதை நம்ம வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். முதுவேனில் காலம், ஆனி ஆடி, கடுமையான வெயில் காலம். இப்போ நாம் ஆடியில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். கார்காலம், ஆவணி புரட்டாசி, மழைக்காலம்னு சொல்லுவோம். கூதிர்காலம், ஐப்பசி கார்த்திகை, குளிர்காலம்னு சொல்லுவோம். முன்பனிக்காலம், மார்கழி தை, பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். பின்பனிக்காலம், மாசி பங்குனி. பனி விலகக்கூடிய காலம் இருக்குது பாருங்கள், அதை பின்பனி காலம்னு சொல்லுவோம். இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் இளவேனில், முதுவேனில், கார், கூதிர், முன்பனி, பின்பனி என ஒரு ஆண்டை 2 மாதத்திற்கு 1 பருவமாக மொத்தம் 6 பருவங்களாக பிரித்திருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சிறு பொழுது அப்படின்னு அடுத்தது நம்ம பார்க்குறோம். இது ஒரு நாளின் கூறு அப்படின்னு பார்க்குறோம். பெரும்பொழுது ஒரு ஆண்டின் கூறுன்னு சொன்னோம், சிறு பொழுது ஒரு நாளின் கூறு. ஒரு நாள் என்பது 60 நாழிகை 24 மணி நேரம் அப்படின்னு முன்னவே பேசணும். அந்த வகையில் ஒரு நாள் 6 சிறு பகுதிகளாக தமிழர்கள் பிரித்துள்ளனர். இப்போ இந்த 6 சிறு பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படின்னு சொல்லி வகுத்துருக்காங்க.

இப்போ வைகறை அப்படின்னு சொன்னோம்னா அதிகாலை நேரம், விடியற்காலை 2 மணி முதல் காலை 6 மணி வரை. காலை அப்படின்னு சொன்னோம்னா பொழுது விடிஞ்சதுக்கப்புறம், 6 மணியிலிருந்து நண்பகல் 10 மணி வரை. நண்பகல் அப்படின்னு சொல்லக்கூடியது காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை. ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறது மதியம் 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை. எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம்.

மணி வரை. ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறது மதியம் 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை. எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எல் அப்படின்னா சூரியன், பாடுனா மறைதல். சூரியன் மறையக்கூடிய நேரம் மாலை நேரம், 2 மணியிலிருந்து 6 மணி வரை. மாலை அப்படின்னு ஒரு பொழுது பிரிச்சிருக்கிறாங்க. மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை. இப்படியாக நேரத்தை நம்முடைய தமிழர்கள் பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு ரெண்டாக பகுத்து அந்த இரண்டின் கூறுபாட்டுக்குள்ளே ஒவ்வொன்றிலையும் 6 பிரிவுகளாக வகுத்து நேரத்தை கணக்கிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே தமிழர்களுடைய வாழ்வியலை முன்னிட்டு. அந்த காலத்தில் அவர்களுடைய அறிவு நுட்பம் எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நேரம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், எல்லாம் நம்ம நேரம் இந்த வார்த்தையை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தான் ரகசியம் இருக்குது. ஜெயிச்சவன் எல்லாம் நம்ம நேரங்க, கைக்கூடி வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லுவான். தோல்வி உற்றவன் எல்லாம் நம்ம நேரங்க, நமக்குன்னு எழுதப்பட்டிருக்கும் போல் அப்படின்னு சொல்லுவான். அப்போது நேரங்கிறது 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கானது, நம்முடைய நேரம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வெற்றி எப்போவுமே நம்ம கூட இருக்கும். இப்போது இந்த நேர மேலாண்மையை கடைபிடிக்கணும்னா நம்ம முதல்ல சோம்பல் அப்படிங்கிற ஒன்றை கைவிடணும். இதுக்கு திருவள்ளுவர் தன்னோட திருக்குறளில் பதிவு செய்கிறார். பொருட்பாலில் அரசியல் ஒரு பகுதி, மடியின்மை அப்படின்னு 61வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். மடி அப்படின்னா சோம்பல் என்று பொருள். குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும் அப்படின்னு சொல்கிறார். குடியாண்மை உள்வந்த குற்றம், குடும்பத்தில் உள்ளே வந்த வறுமை ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும். குடும்பத்துக்கு உள்ளே வந்த ஒரு வறுமை நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா மடியாண்மை மாற்றக்கெடும் அப்படின்னு சொல்கிறார். மடியாண்மை அப்படிங்கிறதுல முன்னையே சொன்னோம், மடி அப்படின்னா சோம்பல் அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் சோம்பல் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் வந்த வறுமை நீங்கிவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சோம்பல், தூக்கம் இதெல்லாம் நம்முடைய நேரத்தை விரயம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த வகையில் நேரத்தை பற்றி திருவள்ளுவர் பேசும்போது நம்முடைய பொருட்பால் இதே மாதிரி தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல சங்க இலக்கியத்தில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு புலவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். நேரத்தோட அருமை பற்றி பேசும்போது ஒரு புலவர் பாடுறார், கோவூர் கிளார் சோழன் நலங்கில்லியை பற்றி வியந்து ஒரு பாட்டு பாடுறார். இந்த உலகத்தை காக்கக்கூடியவன் அரசன், அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது, நேரத்தோட அருமையை சொல்லுது. போரில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பாட்டை விளக்குது. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்போர் எந்தை எந்தென் கிணை குரலே அப்படின்னு 400வது பாட்டு பேசுது. துஞ்சுதல் அப்படின்னா தூக்கம் அப்படின்னு பொருள். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், போன உடனே வெட்டி சாச்சிட்டு வர்றதில்ல போர். 2 நாள், 3 நாள், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் இருந்து போர் தொடுக்கக்கூடிய காலமெல்லாம் இருந்திருக்கு. இரவு பொழுதில் கூட போர் புரிஞ்சிருக்காங்க. பகல் முழுக்க போரிட்ட வீரர்கள் இரவில் சற்றே அயர்வது அப்படிங்கிறது இயல்பு. அந்த நேரத்தில் கூட இந்த சோழன் நலன்கிள்ளி தூங்காமல் எந்த நேரத்துலேயும் எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் நம்மளை போர் தொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்காமல் இருந்து தன்னோட போர் வீரர்களையும் காத்திருக்கான், நாட்டையும் காத்திருக்கான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்முடைய முன்னாள் தலைமை செயலாளர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலில் கூறியுள்ளார். எந்த நேரத்தில் எது முக்கியம் என்று
சரியான நேரத்தில் முடிவெடுப்பு.

0: அதுதான் வெற்றி. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்குது, அதுக்கேற்ப நம்முடைய அறிவு கூர்மையை தயாரித்து வச்சுக்கணும். நாளுங்கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை.
1: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் தமிழருவி. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ்,
2: காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை குறித்து தொடர்ந்து சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டி எஸ் குமார் அவர்களின் நேர்முகத்தை கேட்கலாம்.
2: கவனிச்சு பாருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நேர மேலாண்மை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. நலிந்தோர் அப்படின்னா வலிமை இழந்தோர், வறுமையில் இருக்கின்றோர். அவர்களுக்கு ஏது நாளும் கிழமையும்? எல்லா நாளும் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் தான். இந்த நாள் போகலாம், இந்த நாள் இதை தவிர்க்கலாம், இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாள் அப்படின்னு வறுமை உற்றவனுக்கு ஏதாவது இருக்கா? அப்படி அவன் நினச்சா அந்த வயிறு மூன்று வேளை பசிக்காமல் நிறுத்தி வேலை நிறுத்தம் செய்ய போதானே? இல்லை. அப்போது நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதிவீர ராமபாண்டியார் சொல்கிறார். இதே மாதிரி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர் தனது கோளறு பதியத்தில் ஒரு வரியை வைக்கிறார் பாருங்க. நல்லவர்களுக்கு நாளும் கோலும் இல்லை. நம்ம இன்றைக்கி கோள்களை கண்டுபிடிக்கிறோம், பள்ளி பாடப்புத்தகத்தெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் அன்றைக்கே கோள்களை பற்றின அறிவு இருந்திருக்கு. நல்லவர்களுக்கு நாளும் கோலும் இல்லை. அவர் தன்னோட பயணத்தை மேற்கொள்ளும் போது சொல்கிறார், நல்லவனுக்கு ஏதுப்பா நாளும் கோலும்? நம்ம இன்றைக்கி போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா போகணும். அதுபோல் நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா நேரம் பார்ப்பது அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது. நல்லவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். இந்த நேரத்தை நம்ம ஒரு அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அளவு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அளவாக பயன்படுத்துறது ஒரு அழுகக்கூடிய பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அழுகி போயிடும். நேரத்தை வந்து கரையக்கூடியது, கற்பூரம் மாதிரி கரையக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நேரம் அழுகிறோம், யாருக்கும் பயன்படாமல் போயிடும். அந்த மாதிரி சொல்லலாம். நம்முடைய நேரம் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய கூர்மையான கத்தியை போன்றது. அதை சரிவர நம்ம பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு எதிரியாக மாறிடும். முன்னவே பேசணும் பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். ஆனால் அந்த கத்தியை சரியாக பயன்படுத்திட்டோம்னு வைங்க, எல்லாம் நம்ம நேரம், நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லுவோம். நேரத்தோட அருமையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் திருவள்ளுவரை நம்ம கொஞ்சம் மறக்க முடியாது. அவர் எல்லா வகையிலையும் கருத்துக்கள் சொல்லும்போது நேரத்தை பற்றி நல்ல அழகான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். தவிர்க்க முடியாத ஒரு அதிகாரம், காலம் அறிதல். தன்னுடைய 49வது அதிகாரத்தில் இதை பயன்படுத்துகிறாரு. நேரத்தை பற்றி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார். ஒரு 10 குறள்கள் காலம் அறிதல் என்ற தலைப்பில் கொடுக்குறார். நம்ம ஒரு சில பார்க்கலாம். பகல் வெல்லும் கூகைய காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகைய காக்கை, தன்னை விட வலிமையான கூகை அப்படின்னா நம்ம ஆந்தைன்னு சொல்லுவோம். தன்னை விட வலிமையான ஆந்தையை பகல் நேரத்தில் வெல்லும்

எது? காக்கை. இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. அந்த மாதிரி பகை வர வெற்றி பெறணும் அப்படின்னா தகுந்த காலம் காத்திருக்க வேண்டும், தக்க நேரம் காத்திருக்க வேண்டும். இரவில் போய் ஜெயிக்க முடியுமா? காக்கையை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஆந்தையை பகலில் காக்கை ஜெயிச்சிடும். அது மாதிரி தனக்கான நேரம் வரும் வரை அரசனும் காத்திருந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று பாருங்கள், ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு சொல்கிறார். அருமையான செயல் அப்படின்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? இருக்குது. நம்ம செய்கிற அத்தனை செயல்களும் அருமையான செயல்கள் தான். அது வெற்றியை நோக்கி முழுமையடைந்தால் அருமையான செயல்கள் தான். அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னா அதை கருவியான் காலம் அறிந்து செய்யின். நம்ம சரியான நேரத்தில் செஞ்சோம்னா அதுதான் அருமையான வினை. வெயில் காலத்தில் பயிரிட்டா முட்டாள்தனமானது. மழை காலத்தில் பயிரிடுவது நமக்கு எப்படி பயிர் விளைச்சல் அமோகமாக விளையுமோ அதுபோல். அடுத்ததாக, ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஞாலம்னா உலகம்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலகம் கருதினாலும் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். காலத்துக்கேற்ப ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகமே உனக்கு கீழே வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதான் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ரொம்ப பரவலாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குறள் தான். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல நிற்கும். கூம்பும் பருவத்து அப்படின்னு சொல்கிறான். நம்ம பருவத்துக்கேற்ப பயிர் விளைச்சல் செய்வது போல் குத்தொக்க சீர்த்த இடத்து. ரெண்டு காலில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு கொக்கு கால் வலிக்கு ஒரு காலை தூக்கி வச்சு ஒத்த கால்லேயே நிற்கும். அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் என்ன பண்ணும்? வரும். அது தனக்கான நேரம் வர வரைக்கும் அமைதியாக இருக்கிறது பாட்டு ஏதோ குச்சி தான் நிற்கிது போல் அப்படின்னு அந்த கொக்கோட காலை நினச்சிக்கிட்டு தன்னோட காலுக்கிட்டேயே மீன்கள் சுற்றி வரும். அந்த நேரம் பார்த்து தனக்கான இரையை தேடிக்கும் கொக்கு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். இதே செய்தியை ஔவையார் உற்று நோக்கி ஔவையாரும் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறார். தன்னோட மூதுரையில் சொல்கிறார் பாருங்கள். அடக்கம் உடையாரை அறிவிலார் என்றெண்ணி கடக்கவும் கருத வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு, இதெல்லாம் நீங்கள் சிங்கம் படத்தில் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஔவையார் என்ன சொல்கிறார் பாருங்கள். பேசாமல் ஒரு இடத்துல அமைதியாக நிற்கும் ஒரு கொக்கு. அந்த கொக்கு நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் நிற்பது ஏதோ ஒரு சிறிய குச்சி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி சிறிய சிறிய மீன்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிக்கும். ஆனால் இந்த கொக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சிறிய மீன்களை பிடிக்க வரல, தனக்கான பெரிய இரையை தேடி காத்திருக்குது. இந்த சிறிய மீன்கள் துள்ளி குதிப்பதை பார்த்துட்டு சூழல் சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரிய மீன் அந்த நேரம் வரும். அந்த நேரத்தில் தன்னுடைய இரையை பற்றி எடுக்கும். அதுதான் ஓடு மீன் ஓட, சிறிய மீன் ஓட, உரு மீன் வருமளவும் காத்து நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்ம நேரத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஒரு ஆண்டோடைய அருமை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஆண்டு இறுதியில் ஒரு 3 மதிப்பெண் குறைவாக எடுத்த ஒரு மாணவர்கிட்ட போய் தெரிஞ்சிக்கலாம். தோல்வி உற்ற பாடத்தை மீண்டும் ஒரு ஆண்டு எப்பட்றா படிக்கிறது அப்படின்னு அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் தெரிஞ்சிக்கலாம். ஒரு மாதத்தோட அருமை தெரியணும் அப்படின்னா குறை பிற

உற்சவம் குழந்தை பெற்ற தாய்மார்கிட்ட தெரிஞ்சிக்கலாம். அந்த உடல் உறுப்பு குறைவாக பெற்றெடுத்த அந்த குழந்தையை காப்பாற்றுவதில் இருக்கக்கூடிய கடினம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு வாரத்தோட அருமையை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா பத்திரிகை ஆசிரியர்கள்ட்ட தெரிஞ்சிக்கலாம். தினந்தினம் புதிய புதிய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர்கள் படுகின்ற பாடு. ஒரு நாளோட அருமையை தெரிஞ்சிக்கணும்னா தினக்கூலி, அன்றாட காய்ச்சி, சாலையோர கடைகள், தள்ளுவண்டி வியாபாரிகள் அவர்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சிக்கலாம். நடந்தால் தான் வியாபாரம், இல்லைன்னா இல்லை. அதுவும் சில நேரங்களில் பந்து அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு மணி நேரத்தோட அருமை மருத்துவர்கிட்ட தெரிஞ்சிக்கலாம். அவர் சொல்லுவார், எப்பா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாம்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த கொஞ்சம் முன்னாடி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அந்த நேரம் அப்படிங்கிறத உணரலாம். ஒரு 10 நிமிடத்தோட அருமை காதலிப்பவர்களிடம் தெரிஞ்சிக்கலாம். காத்திருப்பது, காதலிக்கும் போது காத்திருப்பது என்னவோ சுகமானது தான், இருந்த போதிலும் காத்திருக்கும்போது கொஞ்ச நேரம் சுற்றி இருப்பவர்கள் நம்மளை பார்ப்பாங்க. எல்லா பேருந்தும் போது ஆனால் இவன் மட்டும் நின்றுட்டுருக்கான், எதுக்கு நின்றுட்டுருக்கான், நம்மளை கொஞ்சம் ஏற இறங்க பார்ப்பாங்க. அப்படி சுற்றும் நம்மளை பார்ப்பது நமக்கு அந்த 10 நிமிடம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 1 நிமிடத்தினுடைய அருமை ரயில கோட்டை விட்டம் இருப்பான் பாருங்க, அவங்கக்கிட்ட தெரிஞ்சிக்கலாம். முக்கியமான நிகழ்வு இருக்கும், அந்த ரயில ஒரே நிமிஷத்தில் கோட்டை விட்டுருப்பாங்க. கடைசி பெட்டி கண்ணு முன்னாடி போய்கிட்டு தான் இருக்கும், ஆனால் ரயிலை பிடிச்சிருக்க முடியாது. 1 வினாடியின் அருமை சாலை விபத்தை சந்தித்தவர்களிடம் தெரிஞ்சிக்கலாம். திரும்புறதுக்குள்ளே தட்டி தூக்கிட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 செகண்டு மாதிரி அவன் வந்த வேகமும் தெரில, அடித்து தூக்கின வேகமும் தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வினாடியோட அருமை, 1 மில்லி செகண்டு. இதோட அருமையை எங்கே நம்ம உணரலான்னா தடகளை போட்டி, தடகளை போட்டியில் தோற்றவரிடம் நம்ம தெரிஞ்சிக்கலாம். தங்கப்பதக்கம் கை நழுவும் போது அவர்களுடைய வேதனை இருக்கு, 1 மில்லி செகண்டில் தோற்றுருப்பாங்க. நேரத்தை பற்றி, நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி லேனா தமிழ்வாணன் அவர்கள் தன்னோட நூல்களில் சொல்லியிருக்காரு. ஒரு திரவ பொருளுக்கு வடிவம் அப்படிங்கிறது கிடையாது, அது அடைச்சி வச்சிருக்கக்கூடிய குடுவை, அடைச்சி வச்சிருக்கக்கூடிய பாத்திரம், அதை பொறுத்து தான் திரவத்தோட வடிவம் மாறுபடும். அதுபோல் நேரம் அப்படிங்கிறது சிந்திப்பவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அமையும். எல்லா நேரமும் சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி தன்னோட செயல்பாடுகளில் காட்டக்கூடியவர்களை பொறுத்து தான் நேரம். காலம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து வைக்காத ஒரு பெரிய சொத்து, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, மிகவும் மோசமாக நம்ம செலவழிக்கிறதே அந்த நேரத்தை தான். ஏன்னா நம்ம தான் சேர்த்து வைக்கலையே, சேர்த்து வைக்காத சொத்துனா தானே நமக்கு பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதாரண மனுஷன் நேரத்தை செலவழிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறோம். இங்கே போகலாமா, இவரை பார்க்கலாமா, அந்த தேநீர் கடைக்கு போகலாமா, நண்பரோடு இங்கே விளையாடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் சாதனை மனிதன் அப்படி இல்லை, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால தான் அவன் சாதனை மனிதனாக இருக்கிறான். நேரத்துக்கு கிடைக்காத நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாதி பிரதிவாதின்னு 2 பேர் இருக்காங்க. அவர்கிட்ட ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு 1 பேப்பர் கூடுதலாக வைக்காமல் இல்லை வைத்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, நீதிபதியும் பேனா உடச்சி போட்டாச்சு. 1-2 வருடங்கள் கழித்து அவருடைய உற்றார் உறவினர்கள், இப்போ குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை பெற்ற அவர் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேப்பரை எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு நிரூபணம் பண்ணினாலும் அந்த தீர்ப்பை மாற்றி எழுத முடியுமா? இது நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் கருதணும். அந்த வகையில் இவ்வளவு நேரம் வெற்றி நோக்கி செயல்படுபவர்கள் அனைவரும் இப்பொழுது கேட்டு கொண்டிருப்பீர்கள். சரியான நேர மேலாண்மையை கடைபிடிப்பீர்கள்.

0: என்று நம்புகிறேன். தமிழர்கள் வாழ்வில் நேர மேலாண்மை. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை தமிழருவி நிகழ்ச்சியில் தமிழர்களின் வாழ்வில் நேர மேலாண்மை குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கினார் சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சே குமார் அவர்கள். நன்றி நேயர்களே.
2: தம்பி நல்ல அழகா பண்ணு பார்த்தியா? தமிழே நாளும் நீ பாடு, இந்த பாடு தமிழ்.

வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கிய தமிழருவி. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ், நடக்கிலும் உடையிலும் வைக்கிங் தான். இன்னைக்கு தமிழருவி தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை என்னும் பொருளில் வளம் வந்தது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின்போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில் துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MiG-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை

0: ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
1: தாய் நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது இரண்டு மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள்

0: கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் நதானியல் லாமன்ஸ், ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:50.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: மேலும்
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523.

0: Viking Bunions and Briefs.
1: சூழல் காப்போம்.
2: ஏமா ஊர்வசி,
3: சொல்லுங்கக்கா. என்ன காலையிலே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்?
2: காலையிலே சொல்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான்.
3: அப்படியா, அது என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்குது எனக்கு.
2: மரங்களை நடுறது பத்தி தான் சொல்ல போறேன்.
3: ஓஹோ, அதுவா? சரி சரி. மரம் இல்லனா என்ன, நம்ம வாழ்க்கையில கஷ்டம்தான், அது எல்லாருக்கும் தெரியும் தானே?
2: ஆமா ஆமா. ஆனா நம்ம மரத்தை பார்க்கும் போது என்ன நினைக்கிறோம்?
3: நல்ல நிழல் தருதுன்னு தான் நினைப்போம். அதுக்கப்புறம்

0: இங்க வண்டியை நிறுத்தலாம், நல்ல நிழலா இருக்கும்னு தான் நினைப்போம். அதுதான் பிரச்சனையே. மரம் நமக்கு நிழல தருது, காத்து கொடுக்குது, மலைக்கு உதவுது, அதே இடத்துல வண்டி நிறுத்த நினைக்கிறோம், அப்படிதானே?
1: உண்மைதான்க்கா. மரம் வெட்டும் போது ஒரு மரம் தானேன்னு சாதாரணமா நினைச்சிடுறோம். ஆனா அந்த ஒரு மரம் வளர எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? வளர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்லாம் தெரியாது. ஆனா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு சில நிமிஷம் போதுன்னு மட்டும் தெரியும்.
0: சரியா சொன்ன. இன்னொரு விஷயம், மரம் நமக்காக மட்டும் இல்ல.
1: ஆமா ஆமா, பறவைகளுக்கு வீடு, விலங்குகளுக்கு எல்லாம் வாழ்விடம், அப்புறம் பூச்சிகளுக்கு உணவு, இத்தனையோ உயிர்களுக்கு மரம் ஒரு உலகமா தான் இருக்கு.
0: நாம ஒரு மரத்தை வெட்டும் போது உண்மையிலே ஒரு மரத்தை மட்டும் இழக்கிறது இல்ல, அந்த மரத்தை நம்பி வாழ்ற பல உயிர்களையும் பாதிக்கிறோம்.
1: அத கேட்டதும் எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்னமா சந்தேகம்?
1: நம்ம மரத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அப்போ வீட்டுல ஒரு மரம் இருந்தா அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் தானே?
0: ஏன் முடியாது?
1: அப்போ கேக்க வெட்டி மரத்துக்கு ஊட்டிடுவோமா? பாருங்க,
0: கேக்கலாம் வேணா, அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துனா போதும், அதுவே அந்த மரத்துக்கு தர பெரிய பர்த்டே கிஃப்ட் தெரியுமா?
1: சரி சரி, காமெடி போதும். உண்மையிலே மரம் நட்டா நம்ம கடமை முடிஞ்சிடாதுல?
0: ஆமா ஆமா, மரக்கன்றை நட்டு அது தொடர்ந்து பாதுகாக்கணும், தண்ணி ஊத்தணும், அது வளர்ற வர நம்ம அதை கவனிச்சுக்கணும்.
1: சில பேர்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? மரக்கன்றை வச்சுட்டு போட்டோ எடுத்து போடுவாங்க.
0: எதுல போடுவாங்க?
1: போட்டோவை சோசியல் மீடியால போடுவாங்க, சேவ் ட்ரீஸ் ஒரு கேப்ஷனை போடுவாங்க.
0: அடுத்த நாள்
1: அந்த மரக்கன்றுக்கே அவங்க யாருன்னு தெரியாது.
0: அதனால நேயர்களே, அதை வளர்க்கறதும் நம்மளோட பொறுப்பு தான்.
1: அதே நேரத்துல தேவையில்லாம இருக்கிற மரங்களை வெட்டுவதும் தவிர்க்கணும்.
0: நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் இடியூரா இருக்குன்னு நினைச்சா உடனே வெட்டுறதுக்கு பதிலா அதை பாதுகாக்க வேற வழி இருக்குதான்னு யோசிக்கணும்.
1: ஏன்னா மரம் வளரும் போது நம்ம ஊரும் அழகாகும், காற்றும் சுத்தமாகும், வெப்பமும் குறைய உதவும்.
0: முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நாம ஒரு நல்ல உலகத்தை விட்டு செல்ல முடியும்.
1: சாலைகளோட சேர்ந்து மரங்களும் இருக்கணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி. கட்டிடங்கள் எல்லாம் உயரமா வளர்றது மட்டும் வளர்ச்சி இல்ல, மரங்களும் உயரமா வளர்றதுதான் உண்மையான வளர்ச்சி.
0: சாலைகளோட சேர்ந்து மரங்களும் இருக்கணும், வீடுகளோட சேர்ந்து பசுமையும் இருக்கணும். அப்போதான் நம்ம ஊரு அழகான இடமா மாறும். அதனால் மரத்தை வெட்டுவதற்கு முன் நம்முடைய எதிர்காலத்தை வெட்டுகிறோமோ என்று யோசிப்போம். பசுமையை நேசிப்போம், மரங்களை பாதுகாப்போம். இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி

0: 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ கல்வி கடன் திட்டத்தின் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு பட்டியலின மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாயும், பழங்குடியின மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026/2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
9: சிம் கார்டு இலவசம்,
8: அளவற்ற இலவச அழைப்புகள்,
9: 1 GB டேட்டா, 100 SMS,
8: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
9: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
8: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
9: கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: மில்லிசை

0: நண்பகல் வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்த நேரம் 1:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கேற்ற பொறியியல் கல்லூரி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி 17 வரை.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 Mbps ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
3: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: JSW நியோ ஸ்டீல் TMP கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுபேக்சர்ஸ், JSW நியோ ஸ்டீல் பியூர் TMP கம்பிகள்.
0: இனி கேட்கலாம் நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க நாகலாபுரம் சுலக்ஷனா அனிதா, மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர் காளையனூர் பகுதியிலிருந்து பி ரங்கசாமி அவர்கள், வரப்பிரசாதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:26. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: தம்பி, ஊருக்கு புதுசோ?
8: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
7: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
8: என்ன சொல்றீங்க, புரியலையே.
7: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
8: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
7: டீ எப்படி?
8: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
7: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
8: என்ன விஷயம்னா?
7: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
8: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமா?

0: தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றதை கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணா, பதறது இல்லை.
0: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு, இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சுட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலம் வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலானே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவுமே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா, அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்முன் ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி

0: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அம்மானி கொண்டலாம்பட்டி காட்டூர் பகுதி கே கணேசன். சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஏற்காடு பகுதியிலிருந்து அரங்கம் பி நடராஜன் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம் நேன் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கேற்ற புதிய கல்லூரி. சேலம் மற்றும் திருச்சி மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொது தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

மூவர்ண தேசிய கொடியின் மீது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ விதழ்களை தூவின. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், முதல் முறையாக வந்தே மாத்திரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடன் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பாராட்டினார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4வது வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக நம் நாடு உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: खादी और ग्रामोद्योग का उत्पादन करीब 5 गुना हुआ, इलेक्ट्रॉनिक मैन्युफैक्चरिंग करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा।
0: இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பணப்பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்காசியா, உக்ரைன், கோவிட் 19 பெருந்தொற்று சவால்களின் மத்தியிலும் சீர்மிகு கொள்கைகள் தயாரிப்பு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் நம் நாடு வெற்றிகரமாக முன்னேறி செல்வதாக அவர் கூறினார். நாட்டின் திறன் கட்டமைப்புகளின் காரணமாக போதுமான பெட்ரோலிய எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, உரங்கள் விநியோகம் சாத்தியமானதாக அவர் எடுத்துரைத்தார். அணுக முடியாத மண்டலங்களை அணுகும் பகுதிகளாக மேம்படுத்தி 99% கடலோர பகுதிகளில் புதிய வளங்களை கண்டறிவதற்கான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். 100 ஜிகாவாட் அணுமின் திறனை இன்னும் 20 ஆண்டுகளில் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு 10 ஆண்டுகளில் 5 புதிய அணு ஆலைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிவிரைவு பெருக்க அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் அணுசக்தியில் தன்னிறைவை பெறுவதற்கான முயற்சிகளை நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 7 அம்ச சப்ததாரா சீர்திருத்தங்களின் கீழ் உற்பத்தி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, படைப்பாற்றல் திறன் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம், மென்பொருள் ஆகிய 7 பிரிவுகளையும் புதிய உயரங்களுக்கு அரசு கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணாக்கர், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொது தேர்வுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கும் புரட்சிகர திட்டத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் சுதந்திர தின விழா இனிதே நிறைவடைந்தது. முன்னதாக பிரதமர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின்

0: குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
1: திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட செயலர் திருப்பி தர்மராஜ் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பொது நிதி செலவினம், தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நெதர்லாந்தில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 1:56. வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவியது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப் பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பதினெட்டாம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகளில் 18ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் 18ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: JSW நியோஸ்டீல் TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோஸ்டீல் பியூர் TNT கம்பிகள்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் உங்கள் களம்.

0: உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் உழைத்து வாழக்கூடிய உழைத்து வரக்கூடிய மக்களை நாம் சந்தித்து அவங்களுடைய சொந்த அனுபவங்களை நாம் தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில்
1: உழைப்போம் உயர்வோம் கோழிப்பண்ணை பூ வியாபாரி மா சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்ண்ணா.
2: வணக்கங்கய்யா.
1: ஆரம்பத்துல இருந்து பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்போ எப்படி வந்து இந்த பூ வியாபாரம் பண்றதுக்கான சூழல் எப்படி அமைஞ்சிச்சு, ஏன் உங்களுடைய தொழிலை வந்து பூ தொழிலா வந்து எடுத்துக்கிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாங்க.
2: என்னன்னா, நம்ம இந்த தொழிலுக்கு வரதுக்கான காரணம் அம்மா தாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து அம்மா மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவங்க இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாள்பட அது மீண்டும் நாமளே இந்த தொழில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூ தொழிலில் தான் நாங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து எனக்காக ஒரு ஆர்வம், இதில் வரணும், சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படித்த படிப்பு நமக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் செய்கிற கைத்தொழில் வந்து கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஒரு ஆர்வம் இந்த தொழில் வரணும் அப்படின்னு சொன்னீங்க. நல்லா படித்து வேலைக்கு போகலான்ற ஒரு ஆசையில் இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தொழில் கற்றுக்கோப்பா, படிப்பு விட்டுறாத, தொழில் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் மேலே நிறைய ஆர்வங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதனாலேயே இந்த தொழில் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
1: சரிங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. எந்த வயதிலிருந்து இந்த பூ வியாபாரம் வந்து அம்மா செஞ்சாங்க, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு?
2: அம்மா மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே இந்த தொழில் தாங்க. அப்பா அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை, அம்மா தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க. பூ தொழில் தான் எங்களுக்கு கை கொடுத்தது. அன்னைய காலகட்டத்தில் கூடையில் எடுத்துகிட்டு போய் தான் பூ வித்துட்டு இருந்தாங்க. அது அப்படி போய் தான் எங்கள் அப்பாவே காப்பாற்றிட்டு இருந்தாங்க அம்மா. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அந்த வேலை வந்து போதுமானதாக அந்த காலநிலையில் இருந்தாலும் எங்களுக்கு கை கொடுத்தது வந்து பூ தொழில் தாங்க. அப்பா அரசாங்க வேலைக்கு போனார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்ததும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்ததும் ஆனாலும் அம்மா இந்த தொழிலை கைவிடல. காரணம் என்னென்னா, 58 வருஷம் அரசு வேலை பண்ணாக்க 100 வருஷம் கைத்தொழில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதில் இருந்து அப்பா சொன்னார், நான் வேலைக்கு போயிட்டேன், நீ வீட்டில் இரு, நான் பார்த்துக்கிறேன் பண்ணாங்க. இருந்தாலும் நானும் வேலைக்கு போனால் நானும் சம்பாரித்தா குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்றதுனால இந்த தொழில் விடலைங்க. அதனுடைய தாக்கம் தான் எனக்கு இப்போ இந்த வயசில் வந்தது. ஆனால் தொழில் அப்படின்றது வந்து நான் பிறந்து வளர்ந்து என்னை பூவில் போட்டு தான் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அப்போருந்தே நமக்கு இந்த தொழில் மேலே உடன்படுங்க.
1: அம்மாவுடைய பூர்வீகமும் வந்து பூ தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்களா ஐயா?
2: அம்மாவோட அப்பா இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: அவர் பூர்வீகம் சொந்த ஊர்
2: இங்கே தாங்க, தருமபுரி பக்கம் இண்டூர்.

0: அப்படின்னு
1: சொல்லுவாங்கல்ல
0: அந்த ஏரியா தான்.
1: ஓ,
0: அவரு பூ வியாபாரம் பண்ணவர், மாட்டு வியாபாரம் பண்ணவர். அம்மாவை திருமணம் பண்ண பின்னாடி, அம்மா ஏன் சும்மா இருக்கணும், உனக்குன்னு ஒரு தொழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சமாக பூ வாங்கிட்டு வந்து நீ சேல்ஸ் பண்ணிப்பாரு, உனக்கு இது கை கொடுக்கும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரிங்க. அதிலிருந்து அம்மா அதை பண்ணிட்டாங்க. அம்மா பண்ண பண்ண நமக்கும் அந்த ஆர்வம் வந்துருச்சு. பள்ளிக்காலங்களில் இந்த தொழில் பார்த்து பார்த்து பண்ணால் அப்போ வந்து அம்மாவுக்கு உதவியாக இருந்தோம். சின்ன சின்ன வேலை செய்கிறது, பூ கட்டி கொடுக்கறது, மாலை பண்ணி கொடுக்கறது.
1: பூ கட்டுறதுலாம் எப்போ கற்றுக்கிட்டீங்க? பூ கட்டுறதே ஒரு பெரிய வந்து ஒரு கலை இல்லை?
0: ஆமாங்க, அது ஒரு உணர்வு பூர்வமான தொழில் அதுங்க. அது இல்லாமல் ஆர்வம் வேணும் ரெண்டு. மூணாவது வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வேணும். மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எந்த தொழிலுமே நம்ம கை கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்கிற எந்த தொழிலும் நம்ம கடைசிகளும் கூட வராதுங்க. அதனால் எனக்கு ஒரு 10 வயசில் இருக்கும்போது நான் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க.
1: 10 வயசுலேயே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். 5வது படிக்கும் போதே பூ கட்ட ஆரம்பி
0: 5வது படிக்கும் போது 10 வயசு இருக்கும் போதே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
1: முதல்ல எந்த பூ கட்ட ஆரம்பிச்சிங்க? எல்லா பூவையும் வந்து விற்பீங்களா, இல்லை உங்களுக்குன்னு வியாபாரத்துக்குன்னு தனித்தனி பூக்கள் ஏதாவது இருக்கா?
0: இல்லைங்க, பூ வியாபாரத்துக்கு அப்படின்றது தனியான்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு கஸ்டமர் முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு வியாபாரிக்கு மூலதனமே வாடிக்கையாளர்
1: தான்.
0: ஆமாம், அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ, எந்த மாதிரி டிசைன் கேட்குறாங்களோ, சாமிக்கு வேணுமா, தலைக்கு வேணுமா, இல்லை ஒரு சுப தினங்களுக்கு வேணுமா, அவங்க எது கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துருவீங்க. அதுதான் நம்மளுடைய தொழில்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் இந்த பூ வியாபாரம் பூ தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ தோட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்களா? தோட்டத்தில் ஏதாவது பூலாம் போட்டிருக்கீங்களா?
0: ஐயா, முன்ன போட்டுட்ருந்தீங்க, இப்போ தண்ணி பற்றாக்குறை.
1: ஓ,
0: அதனால் கொஞ்சம் பூ போடுறது இல்லைங்க. நம்ம தோட்டத்திலே சாமந்தி, செண்டுமல்லி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. ஆள் பற்றாக்குறையினால அதை விட்டுட்டு இப்போ மாடுகண்ணு மட்டும் பார்த்துட்ருக்கீங்க.
1: ஓ, ஆரம்பத்தில் பூ அது நீங்கள் போட்டிருந்தாலும், தோட்டத்தில் போட்டிருந்தாலும் அதனுடைய மகசூல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போது எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கீங்களா? எல்லா ஏக்கருக்கும் பூ போடுவீங்களா? அந்த பூக்களை நீங்களே எடுத்து வியாபாரத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லை வேறு யாராவுக்கு வியாபாரிங்களுக்கு தருவீங்களா விற்பனைக்காக?
0: இல்லைங்க, நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிறதுங்க. நம்ம என்னென்னா ஆள் பற்றாக்குறை ஒன்று. நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு போட்டு அதை மீண்டும் கொண்டு வந்து அது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்ததுனால என்னுடைய தேவைக்கு மட்டும் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் பயிர் பண்ணிக்குவீங்க. நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம தேவையே போதுமானதாக இருக்குது. நம்ம மார்க்கெட்டு கொண்டு போய் போட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நமக்கு வேலை பளு ஒன்று, இன்னொன்று வந்து நேர பற்றாக்குறை. அதனால் நம்ம தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ மட்டும் பண்ணி பண்ணிக்கிறேன்.
1: சரிங்க, இப்போது ஆரம்பத்தில் இப்போது தோட்டத்தில் இல்லை, பூக்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவீங்களா வியாபாரம் பண்ணுறதுக்கு? எந்த இடத்துல உங்களுக்கு பூக்கள்லாம் கிடைக்கும், எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: நம்ம வியாபாரம் பண்ணுறது போகிறோம் சின்ன சின்ன கிராமங்க.
1: என்னென்ன கிராமங்களில் பண்ணியிருக்கீங்க?
0: பக்கம் இருக்கிற மோளையானூர், வெங்கட சமுத்திரம், வாணியாறு டேமு, முள்ளிக்காடு, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஒரு ஒரு 8-10 கிராமங்கள் இருக்குங்க. 10 கிராமத்துக்கும் போவோம். அம்மா போயிட்டு இருந்தாங்க, அப்போல்லாம் நடந்து போனாங்க, அப்புறம் நான் சைக்கிளில் போனேன். இப்போது அந்த 10 கிராமும் இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்குங்க.
1: ஓ, சின்ன. ஆமாம், இப்பயும் போயிட்டு தான் இருக்கீங்க?
0: ஆமாங்க, இப்பவும் போட்டிருக்கேன். முன்ன வந்து ரெகுலராக போயிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து கஸ்டமர் யார் எந்த ஊரில் நமக்கு கேட்குறாங்களோ அந்த வீருக்கு போய் டோர் டெலிவரி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. இது வந்து நமக்கு நேரம் மிச்சாவதுங்க. இன்னொன்று வந்து எல்லா கஸ்டமரையும் டைரெக்டாக பார்த்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடுதுங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல கடை வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை தேடி வர வாடிக்கையாளர்களை மட்டும்தான் பார்க்க முடியுதுங்க.
1: ஓ,
0: ஆனால் நம்ம
1: நேரடியாக
0: போகும்போது கஸ்டமரும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருது. அதில் நிறைய வாடிக்கையாளர்கள் நமக்கு வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுறாங்க.
1: சரி, சரிங்க. இப்போது எந்த மாதிரியான எந்த வகைகளான பூக்களை நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க, எடுத்துக்குவீங்க? என்னென்ன பூக்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? சாமந்தி, செண்டுமல்லி இல்லாமல் வேற பூக்கள் வகைகள் இருக்கும்?
0: இல்லை, மல்லி இருக்கு, முல்லை இருக்கு, அரளி இருக்கு, தாமரை இருக்கு, எல்லா பூவுமே நம்ம கிட்ட இருக்கு.
1: தாமரையும் விற்பனை பண்ணுவோம்?
0: இருக்குங்க, தாமரையும் இருக்கு. அது தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்கிக்கிறோம். யாராவது கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து.
1: சரி, இப்போ எந்த பூக்கள் அதிகமாக விற்பனைக்கு பயன்படுத்துறீங்க?
0: இப்போ மல்லி கம்பல்சரி ரெகுலராகவே இருக்குங்க. மல்லி, குண்டுமல்லி இது வந்து ரெகுலராக இருக்குங்க. பூஜைக்கு தேவையான சாமி பூ, அரளி, சாமந்தி இதுவும் இருக்கு. நிறைய மாலை, இந்த ஆடி மாசன்றதுனால நிறைய மாலைகள் கேட்குறாங்க கோயில் திருவிழாக்களுக்கு. அதெல்லாம் நம்ம
1: பண்ணுவோம். மாலைகளும் பண்ணுவீங்க?
0: கண்டிப்பாங்க, எல்லா மாலையும், முகூர்த்த மாலை, எல்லா சுப தினங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றீங்க.
1: அமாவாசையாக இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வியாபாரம் மகசூல் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இல்லைங்க, ஆடி அப்படின்னாலே நமக்கு வந்து சில வியாபாரிங்க ஆடி மாசத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆடியில் நல்ல வியாபாரம் ஆகுதுங்க. அது நிறைய வியாபாரிங்க வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஆடி தானே அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் ஆடி அப்படின்னாவே

0: எல்லா கோயில்களும் கம்பல்சரி திறப்பாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி,
1: ஓ
0: ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இதெல்லாம் வந்து நல்ல சுப தினங்களுங்க. ஆடினாலே அம்மனுக்கு உகந்த நாள்ன்றதுனால நல்ல சேல்ஸ் ஆகுதுங்க.
1: சரி, நம்ம இப்போ பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் நிறைய மோளையனூர் கிராமம், பூனையனூர், இங்கே வாணியார் டேம்லாம் சொன்னீங்க. இந்த பகுதிகளில் என்ன கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது? அந்த கோயிலுக்கு உரிய பக்தர்கள்லாம் எது மாதிரியான பூக்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க?
0: ஐயா, இப்போ வந்து எல்லா கிராமத்துலேயும் பொதுவான ஒரு கடவுள் அப்படின்னா மாரியம்மனுங்க.
1: மாரியம்மன் தான்.
0: ஆமாம் ஆமாம். இந்த கோயில் வந்து கம்பல்சரி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இது மாதிரிலாம் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கூழ் ஊற்றுறாங்க, அதனால் எல்லா கோயிலுக்கும் கொடுப்பேன். அது இல்லாமல் முருகன் கோயில் இருக்குது ஆடி கிருத்தையில், அது வந்து நல்ல ஃபேமஸான ஒரு நாள்ன்றதுனால முருகன் கோயிலுக்கு உகந்த நாள், அதை முருகனுக்கும் கொடுக்குறீங்க. அங்கே பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது.
1: எங்கெங்க பெருமாள் கோயில் இருக்குது?
0: ஐயா, அங்கே கதிரிபுரம் பக்கம் ஒரு கிராமங்க, அங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி வாணியார் டேம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. இது ரெண்டுமே பெருமாள் கோயிலுங்க. அது சனிக்கிழமைனா ரெகுலராக நாம் தாங்க கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓ, கோயிலுக்கும் கொடுக்குறீங்க?
0: ஆமாங்க, நம்ம கைவசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 கோயில் இருக்குங்க. இந்த 8 கோயிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் கொடுக்குறோம்.
1: சிறப்பு. இப்போது நீங்கள் நிறைய ஊருக்கெல்லாம் போயிட்டு வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே வாடிக்கையாளர்கள்லாம் எப்படி சமாளிச்சிட்ருக்கீங்க? ரெகுலராக உங்கள் கூட உங்கள்கிட்ட பூக்களை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, அப்பப்போ வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏதாவது கடன் ஏதாவது விட்டுட்டு வருவீங்களா, மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி? இல்லை ரெகுலராக அப்பப்போவே வந்து பூக்களுக்கு ஏற்ற அந்த விலையை வந்து வாங்கிட்டு வந்துடுவீங்களா, அந்த பணத்தை எப்படி அந்த வாடிக்கையாளர்களை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: ஐயா, வாடிக்கையாளர்களை தான் நமக்கு உயிர் மூச்சுங்க.
1: இன்னொன்று
0: என்னென்னா, நம்ம பழைய வாடிக்கையாளர்கள் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்கள சமாளிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை.
1: ஒன்றும் இல்லை.
0: ஆமாம் ஆமாம்.
1: சரி சரி.
0: ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க தேவை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அவங்கள பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்துருப்போம். வாடிக்கையாளர் அப்படின்னும் போது புது வாடிக்கையாளர்களை சமாளிக்கிறது தாங்க பெரிய விஷயம். புதுசாக ஒரு வாடிக்கையாளர் நமக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு 3 குணத்தில் வருவாங்க. அந்த 3 குணமும் நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னாக்க, ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணுவார்னா பணத்தை மட்டுமே கான்செப்டாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. அவங்கக்கிட்ட சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, முதல் வாடிக்கையாளர் பண்ணும்போது அவங்ககிட்ட பணத்தை நம்ம பார்க்க முடியாதுங்க, ஆனால் நம்பிக்கையை பார்த்துடணும்.
1: நம்பிக்கை தான்.
0: ஆமாம், ஒரு தொழிலாளருக்கு, ஒரு வியாபாரிக்கு, வாடிக்கையாளருக்கும் இடையில் இருக்கிற ஒரு முக்கியமான பாண்டிங் என்னன்னா நம்பிக்கைங்க.
1: நம்பிக்கை தான்.
0: ஆமாம், அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த கஸ்டமர் எப்பவுமே நம்மளை விட்டு போக மாட்டாருங்க. இன்னொரு குணம் என்னன்னா, நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சு ஒரு வாடிக்கையாளர் வருவாருங்க, அவரை சமாளிக்கிறதும் கொஞ்சமான சிரமம் தான். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த புரோகிராமுக்கு ஒரு மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தம்பி மேரேஜுக்கு மாலை கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. அவங்க மைண்ட் செட்டில் அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு டிசைன் கொடுக்கணும், அவங்க மைண்ட் செட்டில் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்,
1: செஞ்சு தரணும்.
0: இந்த மாதிரி 2-3 டாஸ்க் இருக்குங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற வாடிக்கையாளர்கள் இப்போ பணமும் பார்க்கணும், நம்பிக்கையும் கெட்டுறக்கூடாது, அவங்களுக்கு தகுந்த டிசைன், புது டிசைனாக கொடுக்கணும். இது 3 நம்ம கண்ட்ரோல்ல வந்துருங்க. நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க கிட்ட நம்ம அந்த பேரை காப்பாத்திக்குவீங்க. இன்னொன்னு வந்து, நம்பிக்கை இல்லாம சில வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணணும் இன்னும் சிரமம் தாங்க.
1: அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
0: நிறைய பண்ணிருக்கீங்க. எனக்கு புதுசா வர வாடிக்கையாளர்கள் வந்து 90%
1: தெரிஞ்சிடும்,
0: அப்படிதாங்க வரும். என்ன அப்படின்னா, நம்ம பழைய வாடிக்கையாளர்கள் வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவர் நமக்கு புது வாடிக்கையாளர். பழைய வாடிக்கையாளர்களும் நமக்கு தெரியும் என்னன்ட்டு, ஆனா புது வாடிக்கையாளர் வரும்போது அவங்க இவர் நல்லா பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு சின்ன நெருடல் இருக்கும் அவங்களுக்கு. அதை நம்ம சமாளிச்சிடுவீங்க. அவங்கள சமாளிச்சுட்டா ஒரு வாடிக்கையாளர் நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாங்கன்னா 10 வாடிக்கையாளர்கள் நம்ம கையில் இருக்கிற மாதிரி வரும்.
1: நீங்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது பூ கடையெல்லாம் போட்டிருக்கீங்களா?
0: இருக்குங்க, கடை இருக்கு.
1: இப்போ கடை எங்க வச்சிருந்தீங்க?
0: வாணியாரிடம் போற வழியில இருக்குங்க, வெங்கடசுந்தரன் 4 ரோடு பகுதியில். அங்கதான் அம்மா கடை வைக்கும் போது சும்மா சின்னதா ஒரு ஓட்டோரமா வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அது நாள்பட ஒரு பொட்டி கடையா நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் அம்மாவோட ஒரு வைராகியம் என்னன்னா, நாமளும் நாள் ரோட்ல நிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியங்க. அந்த இடத்த நம்ம கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எங்க அம்மா இருந்தாங்க. ஒரு பூ வியாபாரி இந்த இடத்துல நிலம் வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும். அந்த வைராக்கியம் அம்மா கிட்ட இருந்ததுங்க. இப்போ அப்பா அரசு ஊழியர் அப்படின்னு சொன்னா கூட இருக்கிறது போதுமானது, நம்ம பிள்ளைங்களை கரை சேர்த்தலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு

0: ஆனா அம்மாவோட வைராக்கியம் அது மிகப்பெரிய.
1: அம்மா இல்லைன்னா ஒன்றும் இல்லை,
0: கண்டிப்பா கிடையாது.
1: ஆமா,
0: அம்மா அவங்களுடைய அந்த அப்ரோச்.
1: அம்மா என்னப்படி இப்போ நாலு ரூட்ல இடம் வாங்கியாச்சு?
0: இடம் வாங்கியாச்சுங்க, இடம் வாங்கி கடையும் கட்டியாச்சுங்க.
1: எத்தனை கடை கட்டியிருக்கீங்க?
0: ஏன், ஒரு நாலு கடை கட்டியிருக்கீங்க.
1: ஓ செம.
0: ரெண்டு வீடு இருக்குங்க.
1: ஓ சிறப்பு சிறப்பு.
0: ரெண்டு வீட்டுக்கு வாடகை கொடுத்தாச்சு, மூணு கடைங்களும் வாடகை கொடுத்தாச்சு, நமக்குன்னு ஒரு கடை வச்சிருக்கீங்க.
1: உழைப்பின்றி உயர்வில்லை. அம்மா உண்மையிலுமே ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, வைராக்கியத்தோடு இருந்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் இப்போ இந்த தொழில் பண்ணுறீங்க, எப்படி, நீங்கள் எதுவும் படிக்கலையா?
0: ஏன்னா என்னுடைய படிப்பு இருக்கீங்க.
1: நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
0: எம்ஏ பிஎட் வரலும் படிச்சிருக்கீங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேர்முகத் தேர்வுக்கு அல்லது குரூப் எக்ஸாமுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருந்ததுனால குடும்ப சூழ்நிலையை நம்மளை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரலாம் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்த தொழில். எம்ஏ ஆங்கில இலக்கியம்.
1: ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கீங்க. எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு பெரிய விஷயம் தான். உங்களுடைய அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க.
0: ஏன், நம்ம கல்லூரி வாழ்க்கை முடிச்சுட்டு அம்மாவுக்கு உதவியாக தான் இந்த தொழிலுக்கு வந்தீங்க. அம்மா என்னன்னாங்கன்னா, தொழில் கற்றுக்கும் ஆனால் வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. ஒரு இரண்டு வருட காலமாக வேலை செஞ்சுட்டு
1: இருந்தேன்.
0: ஆமாம், வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2010 வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருந்ததுனால வீட்டோட உட்காந்துட்டாங்க. அப்போ குடும்ப சுமை நமக்கு வந்துருச்சு. தனியார் பள்ளியில் வாங்குற சம்பளம் நமக்கு குடும்பத்தை மூவ் பண்ணுறதுக்கான போதுமான வருமானமாக இல்லாமல் போயிடுச்சு. ஓ, அதுக்கு பின்னாடி கல்யாணம் ஆச்சு. என்னுடைய மனைவி ஆலோசனை பண்ணும்போது, இல்லைப்பா, நம்ம கைத்தொழில் இருக்கும்போது நம்ம ஏன் சொற்ப சம்பளத்துக்காக நம்ம வேலை செய்யணும்? நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தொழிலில் நமக்கு வருமானம் இருக்கு, ரெண்டு பேரும் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி துணை மிகப்பெரிய ஒரு
1: வாரங்களும் ஆரம்பத்தில்
0: அவங்களும் படிச்சிருக்காங்க, எம்ஏ வரலாம் படிச்சிருக்காங்க, அவங்களும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே தேர்வுக்கு தயாராகும் போது தான் குடும்ப சூழ்நிலை பின்னுக்கு தள்ளிடுச்சு. அதனால ரெண்டு பேருமே தொழில் இறங்கிட்டீங்க.
1: சரி சரிங்க.
0: இப்போ எங்கள் மனைவியும் பூ கட்டும் அப்படி.
1: அவங்களும் கட்டுவோம்.
0: ஆமாம் ஆமாம். அவங்க இல்லைன்னா
1: நம்மள ஏதாவது வியாபாரத்துக்கு போயிருக்காங்களா?
0: இல்லைங்க, அவங்க வியாபாரத்துக்கு பண்ண மாட்டாங்க. வீட்டில இருந்து கட்டி கொடுத்துருவோம் அப்படிங்க. நாம அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். அது மிகப்பெரிய சப்போர்ட் நமக்கு.
1: சிறப்பு.

0: கட்டுறதுக்குன்னு எதனா நேரம்லாம் வச்சுருக்கீங்களா?
1: நம்ம கடை வச்சிருக்கிறதுனால முன்ன கடை வச்சுட்டு இருந்தீங்க, அப்போ வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் கடை ஓப்பன் ஆகிடும், நைட்டு 8 மணி வரலும் இருந்தது. இப்போ நமக்கு சப்போர்ட் ஆள் இல்லை. பூ தொழில் வந்து ஒரு ஆள் பண்ணக்கூடிய தொழில் கிடையாதுங்க, அது 2 பேர் 3 செய்ய வேண்டியதில்ல. இப்போ எங்கள் வீட்டில் கடைக்கு வர முடியாது. என்னென்னா தோட்டம் இருக்குது, மாடுகன்று இருக்குது, தம்பி ஸ்கூல் போயிட்டுருக்கான் பையன், அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு கடையில் வந்து உட்கார முடியாது அப்படின்றதுனால இப்போ கடை வைக்கிறது விட்டுட்டு விவசாயத்தையும் பார்க்கணும்.
0: ஓ, விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க?
1: ஆமாம் இல்லையா, நம்ம 1 ஏக்கர் நிலம் இருக்குது, மஞ்சள் 1/2 ஏக்கரை போட்டிருக்கு,
0: போட்டிருக்கீங்க,
1: 4 மாடு இருக்குது, 4 கன்னுக்குட்டி இருக்குது.
0: ஓ,
1: அதனால் மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு வந்து 10-11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போ இருந்து மாலை 3-4 மணி வரலும் பண்ணையத்தை பார்த்துருவீங்க. அதுக்கு மேலே 4 மணிக்கு மேலே பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு 6 மணிக்கு உட்காந்தா நைட்டு விசேஷ நாட்களில் நைட்டெல்லாம் கூட செய்ய வேண்டிய சூழ்நிலையில்
0: இரவு முழுவதும் செய்வீங்க?
1: ஆமாங்க. கொஞ்சம் ஒரு நார்மல் டேஸ் அப்படின்னா 11 மணி 12 மணி இந்த மாதிரி ஆயிடுங்க. இல்லைங்க,
0: நார்மல் டேஸ்ல செய்யறன்னு சொல்றீங்களே, பகலே அதிக நேரம் தான்.
1: எல்லாமே உழைப்பு தாங்க. நம்ம ஒரு கட்டத்துக்கு போகும்போது பண தேவைகள் அதிகமாயிடுதுங்க. அப்ப நம்ம கையில உழைப்பு இருக்கும் போது நாம ஏன் வருத்தப்படணும்? உழைக்கிறதுக்கு ஏன் வருத்தம் வருத்தப்படணும்? உழைக்கிறதுக்கு வருத்தப்படுற யாருமே முன்னுக்கு போக மாட்டாங்க. அதனால
0: செய்யும் தொழிலே தெய்வம்.
1: கண்டிப்பாங்க,
0: கடமையே கண்கண்ட தெய்வம் அப்படின்றீங்க. குடும்பத்துல நீங்க ஒருத்தர் மட்டும் தானங்க இல்ல சகோதரி?
1: அவங்க 3 பேருங்க.
0: 3 பேருக்குமே வந்து பூ கட்டலாம் தெரியும்,
1: ஃபேமிலில எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் என் பையன் மட்டும்தான் கத்துக்கல, அவனும் ஆர்வமா இருக்கான்.
0: சிறப்பு.
1: சரி, பையன் ஸ்கூல் போறான், அவனுக்கு இப்பவே இந்த தொழில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றனால கத்துக் கொடுக்கலீங்க. அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி கண்டிப்பா தொழில் கத்துக் கொடுத்துருவேன். படிப்பை விட சொல்ல மாட்டேன், தொழில் கத்துக் கொடுத்துருவேன். அப்பா அப்படிதாங்க, அரசு வேலைக்கு போனா கூட 9 மணி வரலும் கடையில இருப்பாருங்க.
0: ஓஹோ, அப்பா அரசு வேலைக்கு என்ன பணியில போயிருந்தாரு?
1: ஏஇஓ ஆபீஸ்ல அசிஸ்டண்டா இருந்தாருங்க. 2011
0: பெற்றோர்கள் செய்த தொழிலை இப்ப தொடர்ந்து செய்யறது இல்ல. ஆனா அந்த வகையில நீங்க சிறு வயதிலிருந்தே கற்றுக்கிட்ட தொழிலை தொடர்ந்து அவர்கள் இல்லைனாலும் அவங்க செய்யக்கூடிய தொழிலை நான் மும்முரமா செய்வேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு செஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றி.
0: இப்போ இந்த பூ தொழிலை, பூ கட்டுறது, பூ விற்பனை செய்யறது, இந்த தொழிலின் மூலமாக நீங்க இன்னும் நிறைய சாதனை எல்லாம்
1: புது புது வெர்ஷன்ல வருவீங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் உலகத்துல எல்லாரோட கையிலயும் மொபைல் போன் இருக்கீங்க. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உடனே மொபைல்ல அவங்க புதுசா ஒரு மாடல் இருக்கான்னு தேடுறீங்க. அந்த தேடுதல் வந்து அளப்பரிய ஒரு சுகங்க அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க நாம என்ன கட்டி கொடுக்கறோமோ அதுவா மாடலா இருந்தது. இணையதளத்துல சர்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டிசைன்ல கட்டி கொடுங்க, இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும், இது இந்த பிரைஸ்குள்ள வருமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருங்குதுங்க. அப்படின்னும்போது நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிடுறீங்க.
0: அந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் செஞ்சு தந்துடுவீங்க?
1: ஐயா, நிறைய பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு காலத்தில் பெட்டல்ஸ் மாலை வந்து ரொம்ப பிரபலமாக இருந்ததுங்க.
0: பெட்டல்ஸ் மாலை?
1: ஆமாம், ரோஜாவோட இதழ் மடித்து வச்சு கட்டுறதுங்க.
0: ஓ, சரிங்க.
1: இப்போல்லாம் நந்தியாவட்டம், தாமரை, ஜிப்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடலுங்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. அதுதான் இப்போ வந்து மாடர்ன். அத்தனையும் வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் என்னுடைய கடமை.
0: வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் விதமாக உங்களுடைய இந்த பூக்கட்டும்
1: தொழில்
0: இருக்கு. பூக்களை வந்து இந்த அழகாக அடுக்கிறது, அதே மாதிரி வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் விதத்தில் அடுக்கிறது, அப்படின்லாம் வந்து இந்த பூக்கட்டுறதுல நிறைய வகைகள் இருக்குது. இன்னும்

0: என்னென்ன வகைகள்லாம் இருக்குது? மாலையில் ஏதாவது வகைகள் இருக்கா?
1: ஐயா, தாமரைப்பூ மாலை இருக்குது, நந்தியாவட்டம் மாலை இருக்குது.
0: ம்
1: இப்போ வந்து சில கோயில் பண்ணுறாங்கன்னா எலுமிச்சை மரத்துலேயே மாலை கட்டி கொடுக்க சொல்கிறாங்க.
0: எலுமிச்சை பழத்தில்
1: பழத்தில் மாலை கட்டி கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஏலக்காயில் மாலை கட்டுறீங்க.
0: ஓ, ஏலக்காயிலையும் கட்டுறீங்க?
1: ஆமாம். முந்திரியில் மாலை கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு கொடுக்குறீங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எனக்கு சாக்லேட்லாம் மாலை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க.
0: சாக்லேட்டில்?
1: ஆமாம் ஆமாம்.
0: அப்படியா செஞ்சு தந்துருக்கீங்க?
1: இருக்கீங்க, கொடுத்துருக்கோம்.
0: ஏதாவது ஒரு சிலர் தானே அப்படிலாம் வந்து வாங்குவாங்க. அப்படி கட்டுறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா சொல்லுங்க. உங்களையே கட்டி அது மாதிரிலாம் வந்து சூழலில் எலுமிச்சை மலம் ஆகட்டும், சாக்லேட் ஆகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், அப்படிலாம் வந்து கட்ட சொல்லி கேட்குறாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி உங்களுடைய அணுகுமுறை இருக்கும்?
1: ஐயா, அவங்க தேவைதாங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தில் கட்டினாலோ அல்லது சாக்லேட்டில் கட்டினாலோ நமக்கு ஒரு ஆர்வம் வேணுங்க. அந்த ஆர்வம் தான் நம்ம வாடிக்கையாளரில் கவர முடியும். அதே மாதிரி அதில் நம்ம கட்டி கொடுத்தாதான் அடுத்த கஸ்டமர் நம்மளை வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க. இப்போ ஒரு சாக்லேட்டில் ஒரு குழந்தைக்கு மாலை கட்டி கொடுத்தோம்னா அதை பார்த்து அந்த பிள்ளை சந்தோஷமடையுங்க. அதுதான் நம்மளுடைய மூலதனங்க. ஒரு காலகட்டத்தில் எலுமிச்சம்பழத்தை கோத்து கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 108 508 அப்படின்ட்டு. ஆமாங்க. ஆனால் இப்போ வந்து அது மாலையா கட்டி கொடுக்க சொல்றாங்க.
0: அது எப்படி கட்டுவீங்க? கோத்து கட்டுவீங்களா? மாலையானா?
1: மாலையானா கவர்ல கட்டி, அது நார்ல கட்டி, அதுக்கு மேலதாங்க கட்டி.
0: இப்போ எந்த பூக்கள்லாம் அதிக வியாபாரத்துக்கு போகுது? எது மாதிரியான பூக்களை இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்லாம் விரும்பி வாங்குறாங்க? ஆரம்ப காலகட்டத்துல தாமரை ஆகட்டும், மற்ற பூக்கள் ஆகட்டும், எல்லாம் வாங்குவாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எது மாதிரியான பூக்களை வந்து வாடிக்கையாளர்கள் வாங்குறாங்க? அவங்களுக்கு ஏற்றார்படி நீங்க எந்த பூக்களை வந்து அதிகமா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூக்கள்ல எந்த பூக்கள் அதிகமா வியாபாரம் போகுது?
1: திருமண விசேஷங்களுக்கு ஒரு பூ வருங்க, அது இந்த நந்தியாவட்டம், தாமரை, ஜிப்சி, இந்த மாதிரி பூவும் வந்து திருமணங்களுக்கு, ஆடி மாதம் பூஜை செலவுக்கு, கிரக பிரவேசங்களுக்கு, இதெல்லாம் வந்து சாமந்தி, ரோஸு, பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி போடுவாங்க.
0: ஓ,
1: இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட் வந்து நந்தியாவட்டம், ஜிப்சி, பெட்டல்ஸு, இந்த மாதிரி தான் இங்கே கேட்குறாங்க திருமணம் பண்ணும்போது. அந்த வாடிக்கையாளர்கள்லாம் அவங்கள கவர் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு தனி சைக்காலஜியே வேணும் போல இருக்குங்க. ஒரு மணப்பெண் ஒரு படத்தை சூஸ் பண்ணா, ஒரு மாலை சூஸ் பண்ணிச்சுன்னா அந்த பெண் மட்டும் இல்லாம மாப்பிள்ளை விட்டாரு, மாப்பிள்ளையோட தாய் மாமா விட்டாரு, பொண்ணோட தாய் மாமா விட்டாரு, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கலந்துகிட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுங்க. அத்தனை பேர்த்தோட தேவையும் நம்ம வந்து அந்த ஒரு மாலையில கொடுத்தா மட்டும்தாங்க நம்ம தொழில் நிலைக்கும். ஆனால் அதை ஸ்ட்ரகிள்னு நினைச்சா தொழில் பண்ண முடியாது,
0: பண்ண முடியாது.
1: எந்த காலத்திலயும் பூ தொழில நஷ்டம் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க,
0: வாய்ப்பு இல்லை.
1: அது ஒரு வியாபாரியா என்னுடைய அனுபவத்துல கண்டிப்பா நான் உணர்ந்துட்டீங்க, நஷ்டன்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.
0: எவ்வளவு முதலீடு போடுவீங்க, எவ்வளவு வருமானம் பெறுவீங்க ஒரு மாசத்துக்கு?
1: ஒரு முதலீடு அப்படின்றது வந்து தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து பூ வாங்கிக்கிறீங்க. இப்ப ஒரு விசேஷ நாட்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஆர்டர் இருக்கிறத பொறுத்து நமக்கு எத்தனை கோயிலுக்கு கொடுக்குறோம், எத்தனை முகூர்த்தம் இருக்குது, அதை பார்த்து தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போது வாடிக்கையாளர்கள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு நிறையா பூ கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாங்கிக்கிறீங்க. இப்போது கம்மியான தேவையாக இருந்தால் பக்கம் பொம்பில வாங்கிக்குவீங்க, இல்லை கொஞ்சம் நிறையா தேவைப்படுது அப்படின்னா சேலம், தருமபுரி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போனோம்னா நமக்கு தேவையான பூவை நம்மளே பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இவ்வளோதான் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு விசேஷ நாள், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நிறையா தேவைப்படுங்க, அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கிறோம். மற்ற நாளில் ரெகுலர் ஒரு 5 கிலோ 6 கிலோ வீட்டில் ரெகுலராகவே இருக்குங்க. திடீர்னு யாராவது
0: கேட்பாங்க,
1: சுப தினங்களுக்கு கொடுக்கறத விட ஒரு மனநிறைவு என்னன்னாங்க, நைட்டு மிட் நைட்ல ஒரு 12, 11, 2, 3 மணி இந்த மாதிரி திடீர்னு ஒரு வீட்டில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் வீட்டுக்கே வருவாங்க. நம்மளுக்கு 90% வந்து ஃபோன் கான்டாக்டில் தாங்க நிறைய பேருக்கு கஸ்டமராக இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வர கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே கட்டி கொடுக்குற அளவுக்கு உங்க வீட்டில் பூ இருக்குங்க. ஒரு சின்ன தொழில் தர்மம் அம்மா கத்து கொடுத்தது என்னன்னா, அந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாம ஒரு நைட்டு 12 மணி, 1 மணி, 3 மணி இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணம் வாங்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு இறப்பு சொன்னது அது எல்லாத்துக்கும் துக்கம்
0: தான்.
1: அந்த நேரத்தில் அவங்க பணம் எடுத்துட்டு வருவாங்க, இல்ல மறந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இறப்பு ஃபர்ஸ்ட் சொந்தக்காரருக்கு சொல்றாங்களா இல்லையா நமக்கு வந்ததுனால ஒரு சின்ன தர்மமா அவங்களுக்கு ஃப்ரீயா மாலை கொடுத்துருவீங்க.
0: சிறப்பு. இப்போ சின்ன வயசுல இருந்து இப்போ வரையுமே, இப்போ பூ கட்டும் போது உங்களுடைய பொழுதுபோக்கு எது மாதிரியெல்லாம்?
1: ஐயா, ஒரு 10 வருட காலமா நம்ம வீட்டில் தொலைக்காட்சின்றது இல்லைங்க. தருமபுரி பண்பலை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. காலையில 6 மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணா நைட்டு 11 மணி வரலும் காந்திய சிந்தனை கேட்காம நாங்கள் தூங்கினதே இல்லைங்க. இது
0: சிறப்பு.
1: நானும் என் மனைவி ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கிறதுனால எங்கள் குடும்ப ஒரு

0: உறுப்பினராக ஒரு 10 பேர் டெய்லியும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா பண்பலை தாங்க.
1: பண்பலை தான்.
0: ஆமாம், ஒரு 100 பேர் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு அந்த உணர்வு பண்பலை தான் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க.
1: என்ன நிகழ்ச்சி அதிகமாக கேட்பீங்க
0: ஐயா?
1: உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எதுங்க?
0: பிடிச்ச நிகழ்ச்சி அப்புடின்னாலாம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க, ஏன்னா பண்பலையில் அத்தனையும் பிடிச்சது தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் காலையில் இன்று ஒரு தகவல், இனிது இனிது, இன்று ஒன்று நன்று, காந்தி சிந்தனை, இதெல்லாம் தவிர்க்கிறதே இல்லை. ஏன்னா மீண்டும் முடியாத ஒரு நிகழ்வுகள்லாம் அதில் கொடுப்பாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி மழையில் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி இருக்குங்க பண்பலையில். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஃப்ரீயா இருக்கும் போது மொபைல் பார்த்துட்டு இருக்கிற பசங்க கூட இதுல நாமளும் ஒரு பாட்டு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான நிகழ்ச்சி.
1: ஏதாவது பாடல் கேட்டிருக்கீங்களா?
0: ஐயா, ஒரு 2-3 டைம் கேட்டிருக்கீங்க. ஆமாம், அதே மாதிரி 10 to 11 அந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னுமே
1: நேயர்களுக்கு பிடித்தமான பாடல்.
0: ஒரு சின்ன வருத்தங்க, வருத்தம்னு சொல்கிறதா சந்தோஷம்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. தருமுறை பண்பலையில் தருமுறை மாவட்ட நேயர்கள் இன்று பங்கு பெறலாம் அப்படின்னு வந்துருச்சுனாவே என்னுடைய சின்ன மகன் உடனே ஃபோன் எடுத்து லைன் கேட்பாங்க. பல நாள் முயற்சி பண்ண கிடைக்காதுங்க, அப்போ வருத்தமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பண்பலைக்கு இத்தனை நேயர்களா அப்படின்றதுனால அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
1: நம்ம இந்த உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில உங்களுடைய பூ கட்டும் தொழில், பூ வியாபாரம், அப்புறம் இந்த பூக்களினுடைய வகைகள், நீங்க அதன் மூலம் பெற்ற பயன்கள், இதெல்லாம் வந்து நிறைய தகவல்களை வந்து சொன்னீங்க. உங்ககிட்ட இந்த பூ கட்டும் தொடர்பாக பூக்கள், எந்த பூக்கள் வந்து இப்போ வந்து வியாபாரத்தில் அதிகமாக மகசூல் இருக்குது அப்படின்றது தொடர்பாக நேயர்களுக்கு உங்களுடைய என்ன சொன்னீங்கன்னா அவங்க தேவைப்பட நேரம் உங்களோட சந்தேகங்களை வந்து கேட்டுருவாங்க. அதனால உங்களுடைய எண்ணம் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க.
0: என்னுடைய தொலைபேசி எண்ணங்க 99 65 75 11 18.
1: இவ்வளவு நேரம் உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் என்ற நிகழ்ச்சியில நம்ம கோழிப்பண்ணை பூ வியாபாரி எம் சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம்.
0: தருமபுரி மாவட்ட ஒரு கடைக்கோடி சின்ன குக்கிராமத்திலிருந்து என்னை அழைச்சி அத்தனை பேத்துக்கும் அறிமுகப்படுத்தின பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய தொழில்கள் ரகசியங்களை வந்து எங்கள் முன் நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றிங்க.
1: நேயர்கள், இதுவரை இன்றைய உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் கோழிப்பண்ணை என்னும் ஊரைச் சேர்ந்த பூ வியாபாரி மா சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.
2: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
2: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:35.
10: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி,

0: நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பல்வேறு மொழி பாடல்களிலிருந்து, திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தமிழ் மொழி திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5 இலும், ஏற்க

0: நாடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பிற்பகல் 2:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். இதோ நேர்களே அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்தி மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம்.

0: ಅಮ್ಮಪ್ಪ ಶಿವ. ಅವನು ಒಲಿದರೆ ಕೊರಡು ಕೊನರೆ ಬಂಗಾರ ಬಾಳಪ್ಪ. ಅಕ್ಕರೆ ಮಾತಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಅಂದವನಿ ಮಾದೇವ.
1: இதுவரை பன்மொழி பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி. பண்பலையில் தொடர்வது ஆன்மீக போராளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குவார் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேதி சந்திரசேகரன் அவர்கள். உரையினை கேட்கலாம்.

0: ஸ்ரீ அரவிந்தர். பிறந்த தின சிறப்புரை நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.
1: ஆன்மீக நெறியில் சென்று விட்டாலும் அரவிந்தரை ஆங்கிலேய அரசு தொடர்ந்து கண்காணித்து அச்சுறுத்தி கொண்டிருந்தது. 1910 ஷாம்சுல் ஆலம் கொலை வழக்கில் அரவிந்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் மாறுவேடமிட்டு பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் அரவிந்தர். சிறையில் இருந்தபோது அவருக்கு உள்ளிருந்து குரல் ஒன்று கிளம்பி அவர் செய்ய வேண்டியதை பணித்தது. அது எந்த காரணத்தையும் சொல்லாமல் இதை செய் அதை செய் என்று மட்டும் பணித்தது. மற்றவர்கள் எல்லாம் அவரை பிரான்சுக்கு செல்ல ஆலோசனை தந்த போது அவரது உள்ளார்ந்த குரலோ அவரை புதுச்சேரி செல்லுமாறு கூறியது. 31/3/1910 அன்று கல்கத்தாவிலிருந்து கப்பலில் கிளம்பிய அரவிந்தர் 4/4/1910 அன்று 3 மணிக்கு புதுவை வந்து சேர்ந்தார். அங்கு மகத்தான யோக சாதனையை செய்தார். எதற்காக புதுவைக்கு செல்ல சொன்னதோ அந்த மகாசக்தியின் விருப்பப்படி அரவிந்தர் ஆசிரமம் உருவானது. ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கொந்தளிப்பிலிருந்து முற்றாக விலக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து யோக நெறியில் தன்னுடைய கவனம் முழுவதும் செலுத்தி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார் அரவிந்தர். ஆர்யா என்ற ஆன்மீக மாத இதழை 1914 தொடங்கினார். அதே ஆண்டில் புதுச்சேரி வந்த பின்னாளில் அன்னை என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட மிர்ரா அல்பாசா இவரது ஆசிரமத்தில் இணைந்தார். புதுவை வந்த அன்னை ஆசிரமத்தின் பெரும் சக்தியாக மாறினார். அரவிந்தர் ஆசிரமம் நிறுவப்பட்டவுடன் அன்னை ஆசிரமத்தை நிர்வகிக்கும் பணிகளை மேற்கொண்டு அன்பர்களுக்கு உற்ற வழிகாட்டியாகவும் ஆனார். அன்னையின் பல்வேறு அபூர்வ சக்திகளையும் அரவிந்தர் எளிதில் உணர்ந்து கொண்டார். அன்னையின் பார்வை சகல வல்லமை படைத்தது என்பதை அரவிந்தர் அறிந்து வைத்திருந்தார். ஒருமுறை அன்னையின் பார்வை ஆற்றலை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறு வயதில் அன்னைக்கு இருளில் கூட பார்க்கும் சக்தி இருந்தது. எங்கும் பார்க்கும் ஆற்றலை அவர் வளர்த்து கொண்டார். இப்போது கூட தனக்கு பின்னால் உள்ள அனைத்தையும் அவரால் பார்க்க முடியும். அவர் கண்களின் பார்வையை விட இந்த பார்வை இன்னும் துல்லியமாக இருக்கும். கண்களை மூடிக்கொண்டாலோ அது இன்னும் நன்றாக வேலை செய்யும். 1926 ஆசிரமம் அமைத்து தியானத்திலும் யோகத்திலும் அரவிந்தர் ஈடுபட்டார். 1926 நவம்பர் 24 கண்ணன் பூ உலகில் அவரது உடலில் கலந்ததை அவர் உணர்ந்து அறிவித்தார். அது இன்றளவும் சித்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. சூப்பர் மைண்ட் எனப்படும் அதி மானுட மனமும் ஆனந்தமும் பெரும் பணியை நிறைவேற்ற வந்திருப்பதை அனைவரும் அறிந்து மகிழ்ந்த அன்றைய தினத்தில் அரவிந்தர் தனிமையை நாடி தன் பெரும் பணியை மேற்கொண்டார். அதன் பின்னர் வருடத்திற்கு சில குறிப்பிட்ட தினங்களே அவரை தரிசிக்கும் பாக்கியம் அன்பர்களுக்கு கிடைத்தது. பாரதியுடன் நட்பு கொண்டது இந்த காலத்தில் தான். மகாகவி பாரதியாரும் வாவேசு ஐயரும் அரவிந்தரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார்கள். வேதங்கள் பற்றி அரவிந்தர் செய்து வந்த ஆராய்ச்சிகளை அறிந்து பாரதியார் வியப்படைந்தார். அரவிந்தர் பாரதியார் ஆகிய இரு மகாசக்திகள் இணைந்த திருத்தலமாக மாறியது புதுச்சேரி. அரவிந்தர் புகலிடம் தேடி புதுச்சேரிக்கு வந்தபோது அவருக்கு வீடு பார்த்து கொடுத்தவரும் பாரதியார் தான். அரவிந்தர் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் மொழிபெயர்க்கும் போது தெய்வம் என்றே கருதத்தக்க ஒருவரின் கவிதையை மொழிபெயர்க்கிறோம் என்ற உணர்வோடு மொழிபெயர்த்ததாக பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில்தான் அரவிந்தர் தனது ஒப்பற்ற காவியமான சாவித்திரியை படைத்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்து எழுதிய அவரது சாவித்திரி காவியம் 1950 நிறைவு பெற்றது. 1943 மற்றும் 1950 நோபல் பரிசுக்காக அரவிந்தர் பரிந்துரை செய்யப்பட்டார். தேசியம் தெய்வீகம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக

0: கொண்டு அதையே தன் வாழ்க்கையாக்கி மனித குலத்தை வேத நெறியில் உயர்த்த அவதரித்த மகரிஷி அரவிந்தர். ஒரு மாபெரும் சக்தி அவரை வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தி வந்தது. அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களோ ஏராளம். தேநீரை அவர் விரும்பி அருந்திக் கொண்டிருந்த காலத்தில் தனது மைத்துனர் எப்போது தேநீர் கொண்டு வருவார் என்று அவர் எண்ணிய சமயத்தில் எதிரே இருந்த சுவரில் தேநீர் வரும் சரியான நேரம் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. சரியாக அதே நேரத்தில் தேநீரும் வந்தது. அன்று முதல் தினமும் தேநீர் வரும் நேரம் சுவரில் எழுதப்படுவதை கண்டேன் என்று அரவிந்தர் பின்னால் தன் அனுபவங்களை கூறினார். அரவிந்தரின் ஆன்மீக தத்துவம்தான் என்ன என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள அதை சுருக்கமாக இப்படி கூறலாம். மின்சக்தியை தாமிரம் கடத்துகிறது, ஆனால் மரம் கடத்தாது. அதுபோல் தெய்வ சக்தி என்ற கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமான சக்தியை இறக்கிக் கொள்ளும் தாமிர கம்பியாக நாம் நம் உடலை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தூய எண்ணங்களை நினைக்க வேண்டும், அன்பால் உள்ளம் நிறைய வேண்டும், தியானம் பயில வேண்டும். பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமுதாயம் நகர வேண்டும் என்றும் அதிமனிதன் தோன்ற வேண்டும் என்றும் அரவிந்தர் கனவு கண்டார். அதிகமான சக்தியை மண்ணில் இறக்க தன் தவ வலிமையால் முயன்றார். மனிதகுல பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்தவே வாழ்நாளை அர்ப்பணித்த மகான் ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் மாதம் 5 தனது 78 வயதில் முக்தியடைந்தார். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமாக நிறைய கட்டிடங்கள் புதுச்சேரியில் இருந்தாலும் அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த இல்லமே ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆசிரமத்தின் உள்ளே ஒரு மரத்தாலான நிழல் முற்றத்தில் மலர் மூடப்பட்ட சமாதி உள்ளது. இந்த வெள்ளை பளிங்கு சன்னதியின் 2 தனி அறைகளில் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. நாள்தோறும் ஏராளமான மக்கள் வருவது அவர்களது சமாதியை பார்த்து அருள் பெறுவதற்கே ஆகும். இன்றும் நூலகம், சாப்பாட்டு அறை, புத்தகம், புகைப்படம் அச்சிடுதல், பட்டறைகள், விளையாட்டு மைதானம், கலைக்கூடம், மருந்தகம், செவிலியர் வீடு, பண்ணைகள், மலர்தோட்டங்கள், விருந்தினர் இல்லங்கள், சலவை, பேக்கரி என பல துறைகளை கொண்டு ஆசிரமம் பெரு வளர்ச்சி பெற்று வருகிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத சில ஆசிரியர்கள் முயற்சி மேற்கொண்ட போது அவர் அதில் திருத்தங்களையும் செய்தார். அதனால் தெய்வீக ரகசியத்தை மறைத்திருந்த திரை சற்றே விலகியது. அரவிந்தரின் யோகம் அவருக்காக மட்டும் செய்யப்படவில்லை. அவரே ஒருமுறை முக்தியையும் பரிபூரண தத்துவத்தையும் எனக்கு மட்டும் பெற எண்ணி இருந்தேன் என்றால் எனது யோகம் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்திருக்கும், எனது சித்தியானது மற்றவர்கள் அதை அடைவதற்கு ஒரு முன்னோடிதான் என்று குறிப்பிட்டார். ஆக அன்பர்களுக்கு அவர் எப்போதும் உற்ற துணையாக இருந்தார், இருந்தும் வருகிறார். அரவிந்த யோகம் என்றால் என்ன என்பதை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அழகுரை இப்படி விளக்குகிறார். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லோரையும் சமமாக காணும் சர்வாத்ம சித்தி எல்லாம் ஒருங்கே சேர்ந்தது அரவிந்தரின் பூரண யோகம். அரவிந்த யோகம் உலகை உயர்த்துகிறது, அழகில் தெய்வத்தை காண்கிறது, அழகை ஆத்ம பரிபூரணத்திற்கு ஒரு வழியாக்குகிறது, வாழ்வை குறுக்கி ஒடுக்காமல் விரிந்து பொழிய செய்கிறது. உலக வாழ்வையே தெய்வ சித்தி பெற்ற ஒரு அகண்ட சமரச யோகம் ஆக்குகிறது.
1: இதுவரை ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். தர்மபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 3.7, குமரப்பள்ளி மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரப்பள்ளி மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2.

0: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
5: கட்சபையில் கலத்தல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் பண்ணிருக்க. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், குறிப்பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சபையில் கலக்கல் பாடல்களாக.
6: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
7: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
6: துல்லியமான குரல் அழைப்புகள்,
7: அவசரகால SOS ஆதரவு,
6: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
7: நீடித்த நிலையான பேட்டரி,
6: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
7: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
12: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் புது பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த வெங்கடேசன்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
8: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: பண்பலை இசைக்கும் நேரம் பிற்பகல் 3:19. கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க புஷம் 43, 42, 24, 40, 30 என்று வாட்ஸ்அப் பண்ணிருக்க உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட் சபையில் கலக்கல் பாடல்களாக.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
13: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
14: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
15: செல்பேசி டவர்களால் எட்ட முடியும்.

0: அற்புதமானதாக உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
0: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
0: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
0: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை.

0: வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: JSW நியோ ஸ்டீல் TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுபேக்சர்ஸ், JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
5: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
7: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
6: செம்ம டேஸ்ட்.
7: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கரகாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியை சார்ந்த ஆசை தம்பி.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். கட்சவியல் கலக்கல் பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் நீரப்பெருப்புகள். 3:28 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன மாட்லாம்பட்டி பகுதியை சார்ந்த அருள்மணி சக்திவேல்.

0: குமரப்பாளையம் மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவையல் கலக்கல் பாடல்களின் நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
7: நிறுவனங்கள். www.mahindra.org.
0: அணில் கழுக்கட்டை மாப்பு வழங்கும் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். சூப்பரான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் 3 திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா தருமபுரியிலிருந்து ரேவதி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: BSNL புது செல்ஃப் கேர்.

0: அறிமுகமாயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
0: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL கொடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இனிமையான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான பாடலை கேட்கணும்னா 0343-42-24-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வருவாளா திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. யாருந்தானே கேட்குறீங்க? ஆரணி சேவூர் பகுதியை சார்ந்த பாபு சுதா.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் சுவையில் கலத்தல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
8: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
7: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
8: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
7: தொடர்ந்து வரும் 3 மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
8: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
7: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
8: கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: Admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: 1978 சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: பண்பலையில் சேர்த்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:50. கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ரன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வாரியங்காப்பல் பகுதியை சார்ந்த கதிரவன் வசந்தி.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947

0: 7 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
6: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
5: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
6: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காவேரிப்பட்டினம் பகுதியை சார்ந்த ரவி.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலத்தல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை கேஞ்சென்றும் நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியல் கலத்தல் பாடல்கள் நிகழ்ச்சி. நன்றி நேர்களே.

இனிமையான மாலை வணக்கம் அன்பர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் மாரிமுத்து, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம். இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கும்
0: நேயர்களுக்கும்
1: நேயர்களுக்கும்.
0: ஒரு முறை நாம் தெரிவித்துக்கொள்வோம். பொதுவாக நம்ம சுதந்திரத்தோட இந்த சுவாச காற்று நம்ம எந்தளவுக்கு அனுபவிக்கிறோம் என்பதை வந்து அந்த எப்போது அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எப்படி நமக்கு சித்திரவதைகள், அதாவது எவ்வளோ கொடுமைகள் அனுபவித்தால் என்பது தெரிந்தாலே இதோட இந்த சுதந்திர காற்றோட அருமை நமக்கு புரியும்.
1: கண்டிப்பாக.
0: அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னு நிறைய நம்ம சுதந்திரமாக எங்கேயும் வெளியில் போக முடியாது, செய்ய முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கணும். நம்ம விளையிறனும் கூட, நம்ம விளைந்தாலும் கூட அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரி
1: வரி
0: கட்டணும்.
1: கட்டிட்டு
0: அதுவும் இல்லாமல் நம்ம சுதந்திரமாக நம்மளுடைய இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இவ்வளோ அடிமைத்தனங்களுக்கு இடையில் சுதந்திரமான இப்போ சுவாச காற்று நம்ம சுவாசிக்கிட்டிருக்கோம். அதுக்கு பல தியாகிகளோட சுதந்திர
1: தியாகங்கள்,
0: ஆமாம் சுதந்திர போராட்டங்கள், நிறைய பேரோட அவன் உயிர் தியாகம் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த சுதந்திர தினத்தில் இன்னும் நிகழ்ச்சியை நம்ம இணைவது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது.
1: கண்டிப்பாக.
0: அது நம்ம சுதந்திரத்தை பற்றி இன்றைக்கி முழுக்க முழுக்க விடைத்தர வினாக்கள் நிகழ்ச்சியாக சுதந்திர சம்மந்தப்பட்ட நம்ம சுதந்திர போராட்ட சம்மந்தப்பட்ட வினாக்கள் தான் கேட்க
1: கேட்க
0: போகிறோம்
1: போகிறோம்.
0: அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த எண்ணில் நேயர்கள் அழைக்கலாம் அப்படின்னா,
1: புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிப்போடு 24 40 30, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25, மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிப்போடு 24 40 31, மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினர் வாங்க வணக்கம். இணைப்பில் இனியும் அடுத்த நேர் வாங்க வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வாழ்க வளத்துடன், கேவி ஜெயசீல சம்பந்தப்பட்டீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: இவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அல்லது வீரர்.
2: சரிங்க.
0: மகாத்மா காந்தியின் தீவிர ஆதரவாளர்.
2: சரிங்க.
0: கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1963 அந்த பிற்பகல் அந்த காலகட்டத்தில் தான் மறைந்தார். அவர் யாருன்னு நீங்க சொல்லணும்.
2: செண்பகராமன்.
0: செண்பகராமன் இல்லைங்க. செண்பகராமன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிட்லர், ஜெர்மனியுடைய நாசிக் படையோட வீரர் இருக்கார் இல்லைங்களா. அது அந்த ஹிட்லரை எதிர் அதாவது ஹிட்லர் வந்து தேடி வந்து பேசின ஒரு மிகப்பெரிய வீரர் அது செண்பகராமன். அதாவது தமிழர் அவர் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவர் நல்ல ஒரு ஞாபகப்படுத்தினீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. பொதுவாக நம்ம ஒரு நாட்டோட அடையாளம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாட்டோட தேசிய கொடி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக.
0: இப்போ நாம் கூட பாருங்கள், ரெண்டு பேரும் பேக்கெட்டில் இன்னும் தேசிய கொடி வந்து அணிந்திருக்கிறோம். அதையும் தாண்டி ஒவ்வொரு இப்போ சுதந்திரம் இல்லாமல் இருக்கட்டும், இல்லை குடியரசு தினமாக இருக்கட்டும், அந்த தேசிய கொடி ஏற்றுவது அதுதான் அதோட மதிப்பு.
1: கண்டிப்பாக.
0: அதுவும் இல்லாமல் நம்ம சுதந்திர கொடியை எங்கேயாவது கீழே இருந்துச்சு நம்ம அவ்வளோ டக்குன்னு எடுத்து நம்மளுடைய பேக்கெட்டில் பத்திரப்படுத்துவோம். அது நம் நாட்டிற்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்போமோ அந்த மதிப்பு அந்த கொடிக்கும் கொடுப்போம்.
1: நம் தாய்க்கு ஈக்குவலாக.
0: ஆமாம், தாய் நாடு, தாய் மொழி, தாய் நம் தாய்க்கு இணையாக தாய் கொடியும் மதிப்போம். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க? சரி, இனிப்பிலிருந்து விடுபட்டார். இனிப்பிலிருந்து நேர் வணங்க. வணக்கம்
3: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: சுதந்திர நல்வாழ்த்து.
0: சரி, நல்ல நல்ல உங்களுக்கு நான் குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: கொடுங்க. நான் மதிகன்பாளைய ராமகாயர் அறிந்து 1வது ஆண்டு 7 லட்சம்
1: ஐயா. மூன்று குறிப்புகளும் கேட்டிங்களா?
3: நமக்கு ஒரு குறிப்பு
1: ஐயா. உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இவர் ஒரு விவசாயி.
0: விவசாயி
3: கப்பலொட்டிய
0: தமிழன் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் வித்து கப்பல் வாங்கினாரு. அதெல்லாம் அவரெல்லாம் மறக்க முடியாத ஒரு இது. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமல்பட்டி கோபால்.
0: சரிங்க கோபால், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு பாருங்க அப்படின்னா,
1: ஐயா இவருக்கு இவர் அதாவது அஞ்சல் தலை வெளியிட்டது. இவர் உருவம் பொறித்த ஒரு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது.
0: நமது அரசு வந்து இவர் கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வந்து வெளியிட்டுள்ளது.
4: தமிழ்நாட்டுக்காரர் சார்
0: இல்லை, தமிழகத்தை சார்ந்த

0: இவர் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவருங்க.
1: சென்னாரெட்டி சொல்லுங்க.
0: சென்னாரெட்டி இல்லைங்க, சென்னாரெட்டி இல்லை. நன்றிங்க.
1: சரி, வாய்ப்பு.
0: இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா,
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் சொல்லுங்க.
2: ஐயா, சந்திர சுபாஷ் போஸ்
0: சுபாஷ் சந்திர போஸ் இல்லைங்களா, நமது இராணுவத்தை இப்பவும் அப்படியே ஒரு ஒரு கம்பீரத்துக்கு பேர் வேணா சுபாஷ்
3: சுபாஷ் சந்திர போஸ்.
0: ஊருக்கு குறைந்தபட்சம் இரண்டு பேராவது சுபாஷ் அப்படின்னு பேர்
3: வச்சிருக்காங்க.
0: அது இந்திய தேசிய இராணுவத்தை வடிவமைத்தவர். எல்லாருக்கும் ஒரு ஒரு அது தீவிரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய
3: வீரம் சொல்லும் போது அவரை தான்
2: முதல்ல
0: இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து விண்வெளிக்கு பயணம் அங்க வந்து கொடி அந்த தேசிய கொடியை வந்து நம்ம என்ன
3: பண்ணுவாங்க,
0: வெளியில போனோம் தேசிய கொடி நம்ம மீது இருக்கு அப்படின்னா நம்ம கையில் இருக்கு, அந்த மீது நம்ம தேசத்தின் மீது பற்று இருக்கு. நம்ம இந்தியர் என்பது போல அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தேசிய கொடிக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு, அதனால தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: நல்ல பிள்ளை ஒன்று நாட்டமிட்டு என்ஆர் முத்து.
0: முத்து, உங்களுக்கான வினா கேட்கலாமா?
4: குறிப்பிட்டு
0: இவர் வந்து விஜயவாடா சார்ந்தவர், ஆந்திர பிரதேச விஜயவாடாவே சார்ந்தவர். நமது தேசிய கொடிக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க.
4: சரி,
0: நன்றி. இனிப்பிள்ளை வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: ஐயா உங்களுக்கு விடை தெரியுமா? ஐயா இவரு அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பட்டம் முடித்து அப்படி தொடர்ச்சியா கொழும்பிற்கு சென்றிருக்காரு.
0: இல்லைங்க, ஆந்திராவை சார்ந்தோம் சொல்லிக்கிறோம். குறிப்பா இந்திய தேசிய கொடிக்கும் இவருக்கு நெருங்கி தொடர்பு இருக்குது. சொல்லுங்க. வணக்கங்க.
5: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
5: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
0: சொல்லுங்க அக்பர், என்ன பதில இருக்கும்?
5: என்எம்ஆர் சுப்ரமணியன்.
0: சுப்ரமணியன் இல்லைங்களே. இல்லைங்க, இந்த நம்ம கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர். அது வடிவமைப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு முன்பு பல வடிவங்கள் இருந்தது, காலக்கட்டத்தில் ஒவ்வொரு வடிவமும் தாண்டி வந்துச்சு. அதுதான் நம்ம கேட்டுட்ருக்கோம். வணக்கம். அடுத்த நேயர்
3: இணைப்பில் இருக்கீங்க?
0: சரிங்க, இணைப்பில் விடுபட்டாங்க. நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
11: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
15: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
16: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
17: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
16: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி

0: ஒரு லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நான்கு மணி 11 தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேர் வினாக்கள் நிகழ்ச்சி. நம்ம தேசிய கொடியை வடிவமைத்த அவரை பற்றி நம்ம குறிப்புகள்
6: நேரடி குறிப்பே கொடுத்தாச்சு.
5: பொதுவாக நமக்கு ஏற்கனவே 2009 வந்து இந்திய சார்பில் தபால் தலை வெளியிடப்பட்டது இல்லையா?
6: ஆமாம்.
5: அந்த மாதிரி இருக்குது. 2014 விஜயவாடாவில் நம்ம இப்போ ஆல் இண்டியா ரேடியோ தருமபுரி பண்பலை இருக்குல்ல, அதேமாரி விஜயவாடாவில் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ இருக்குது. அந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு இவருடைய பெயர் சுற்றியிருக்காங்க. பிங்கிலி வெங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ரேடியோன்னு அவருடைய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த அவரை பற்றி தான் வந்து குறிப்புகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஆர்வம் இருக்கலாம், இந்த கோளாறுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தாரு, சொல்லுங்க. வணக்கங்க. சொல்லுங்க மதுஸ்ரீ.
7: பிங்கிலி வெங்கையா.
5: ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இல்லைங்க பார்த்தாரு. இப்போ ஆர்வக்குள்ளாலும் பதிலே சொல்ல
6: வச்சிருக்கேன். சொல்லிட்டு இடையே சொல்லிட்டீங்களா?
5: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியுமா. இந்திய கொடியை வடிவமைத்த பிங்லி வெங்கையா அவர் தான் நம்ம இந்த வினாவை கேட்டோம். ஏன்னா ஒரு நாட்டோட அடையாளமாக இருக்கக்கூடியது தான் வந்து தேசிய கொடியாக இருக்கட்டும். வெளிநாட்டில் போகும்போது கூட தேசிய கொடி நம்ம வச்சிருக்கோம். அப்போதும் இரண்டு வகை இருக்கும். இப்போ சுதந்திர தினத்தன்று பிரதமர் அவங்க வந்து டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவாங்க. ஆமாம். அதே குடியரசு தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா நமது குடியரசுத் தலைவர் அவங்க தேசிய கொடியேற்றுவாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய வரைமுறை. சரிங்க, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாங்க?
7: படம் இந்தியன்.
5: இந்தியன்
7: பாடல் கப்பல் ஏறி போயாச்சு.
5: இந்தியன். சரி, அந்த பாடல் ஒன்றும் காலையில் போகவே இல்லைங்களா? சரிங்க, அருமையான ஒரு பாடலை வந்து கேட்டுக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றி இன்னும் சில குறிப்புகள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க.
6: இவர் வந்து என்னென்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அது பட்டம் முடித்து இந்தியாவில் பல்வேறு இடங்களையும் பணிபுரிஞ்சிருக்காரு. ஆங்கிலேய வேத உயர்நிலை பள்ளியிலையும் உருது மற்றும் சப்பானிய படிக்கவும் இவர் அடுத்த கட்ட பயிற்றுனராக இருந்திருக்காரு. நிலவியல் பட்டமும் பெற்றிருக்காரு. அதே போல் ஆந்திர பிரதேசம் வைர சுரங்கம் தோண்டுதலையும் அந்த தோண்டுதலையும் ஒரு சாதனை படைச்சிருக்காரு இவர். இவருக்கு அந்த ஆந்திராவுக்கு வைரம் வெங்கையா என பெயரும் வந்து அவருக்கு சூட்டியிருக்காங்க.
5: ஓகே.
6: மகாத்மா காந்தி கொள்கைகளால் இவர் ஈர்க்கப்பட்டு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு முழு முயற்சியாக இறங்கியிருக்காரு.
5: பொதுவாக நம்ம இந்திய தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மேலே காவி கலரு, நடுவில் வெள்ளை கலர், கீழே பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த காவி நிறம் பொதுவாக தேகம் மற்றும் துணிச்சலை குறிப்பதாகவும், வெள்ளை நிறம் வந்து அமைதியும் உண்மையும் குறிப்பதாகவும், பச்சை நிறம் என்பது வளம், வளர்ச்சி மற்றும் செழிப்பை குறிக்கக்கூடியதாகும். அந்த நடுமத்தையும் பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் இருக்கும். ஆரம்பத்தில் அசோக சக்கரம் வந்து ராட்டை, அந்த நமக்கு துண்ணியவன் அந்த ராட்டை இருந்தால் அதுக்கு பிறகுதான் அசோக சக்கரம் வந்து அது 24 ஆரங்கள் அது இருக்கும். சமீபத்தில் கூட சாரணத்தில் இருந்த அசோக சக்கரத்துக்கு வந்து இது நம்ம யுனெஸ்கோ
6: வந்து பாரம்பரிய
5: அங்கீகாரம் கொடுத்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய கொடி பொறுத்தவரைக்கும் 3:2 அந்த இதில் நமக்கு நீளம் அகலம் வந்து இருக்கணும்,
6: நிலையான.
5: ஆமாம், இருக்கணும். அதுமாதிரி இந்திய தேசிய கொடின்னு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கக்கூடிய வடிவமைத்த பிங்கிலி வெங்கையா பற்றியும் கேட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு பாலில் கேட்டிருக்காங்க. அந்த பாலுக்கு எப்பவும் அதுக்கு முன்பாக விளம்பர இடைவேளை.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
10: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபி.

0: புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: சேலம் அன்று திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தீடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் அன்று திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 ஸ்ரீ வீர கருப்புசாமி 10th திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும், அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
15: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
17: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
18: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா, ரூபி ரோஸ் மில்க்.
19: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
20: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
21: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
22: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
23: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
2: JSW நியோ ஸ்டீல் TMP கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் JSW நியோ ஸ்டீல் பியூர் TMP கம்பிகள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
6: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
5: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
6: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
5: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
6: கண்டிஷன் அப்ளை.
7: நான்கு மணி 27 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி பார்த்ததை ஒரு க்வெஸ்சன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா அவ்வளோ வேகமாக பேசுகிறோமா என்ன?
8: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க,
7: இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் தேவை அப்படின்றது. சரி ஓகே, நம்ம பொது சுதந்திர போராட்டத்தை பற்றி நான் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக பல இயக்கங்கள், பல போராட்டங்கள் நம்ம இந்தியாவில் நடைபெற்றது.
8: கண்டிப்பாக
7: எனக்கு 200 ஆண்டுகள் நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம். ஸோ நமக்கான உரிமைகள் கிடைக்கணும், நமக்கான சுதந்திரம் கிடைக்கணும், பல
8: போராட்டங்கள் வந்து
7: அந்த பல போராட்டங்கள் பல்வேறு பகுதியில் முன்னேற்றம் செய்யப்படுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பற்றி தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். என்ன போராட்டம் என்று சொல்லி நேர்களை சொல்லுவாங்க, அதுக்கான குறிப்பு நான் கொடுப்போம். வணக்கம்.
9: வணக்கம்.
7: வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
9: சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
7: ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா
9: கொடுங்க.
7: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, இது வந்து ஒரு போராட்டம், சரிங்களா, இயக்கம் கூட வச்சுக்கலாம்.
8: இந்தியாவில் நடைபெற்றது,
7: மகாத்மா காந்தி தலைமையில் இது நடைபெற்ற போராட்டம். பல போராட்டங்கள் இருந்தது, அதில் இது ஒரு போராட்டம். சரி, நன்றி. இனிப்பில் நீ மறுத்த நேரம் வணக்கம். சொல்லுங்க.
10: ஈரோடு மாவட்டம் மத்திய சந்திப்பாளையம் கைப்பேரி.
7: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு.
8: ஐயா, ஆங்கிலேய ஆட்சி எதிர்த்து முதலில் போராட்டம் இது நடைபெற்றது. அவரை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது இது முதல் முதலாக.
7: சரிங்களா,
10: போராட்டத்தை பத்தி சொல்லுவாங்களா?
7: ஆமாங்க, ஒரு இயக்கங்க போராட்டம். இப்ப நிறைய நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்ல, நிறைய இயக்கம் பார்த்தீங்கன்னா, வெள்ளையணை வெளியேறு இயக்கம், அப்புறமா வேலூர் சிப்பாய் கழக கிளர்ச்சி, இந்த மாதிரி நிறைய நடந்ததுங்களா? அந்த மாதிரி நடைபெற்ற போராட்டங்கள் இது ஒரு போராட்டங்க. உப்பு சத்தியாகிரகம் அதுதான் நாங்க கேட்டோம். பொதுவா ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா உணவு இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட் காற்று, அதுக்கப்புறம் நீர். ஏன்னா காற்று இல்லாம நம்ம 2 நிமிடங்களோ உயிர் வாழ முடியாது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீர். ஸோ அதை கொஞ்சம் நீர் குடிக்காமல் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட வாழலாம். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா உணவு. அந்த உணவுக்கு ரொம்ப முக்கியமானது உப்பு. பொதுவாக நம்முடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய உப்புக்கு வந்து ஆங்கிலேயருங்க வந்து வரி விதித்தாங்க. ஸோ அந்த விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் உப்பு சத்தியாகிரகம். அந்த பேர் இருக்கிறது சத்தியாகிரகம். எந்த அந்த பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடாம அகிம்சை வழியில போராடணும் என்பதற்காக
8: அமைதி வழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அமைதி வழியில அந்த போராட்டம் வந்து காந்தி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 23 நாட் அதாவது 243 மைல் தூரத்தை தாண்டி இந்த நடைப்பயணம் வந்து வழிநடத்தி சென்றார்.
7: அது என்னன்னா, சுவாரஸ்யம் என்னன்னா, அப்போ காந்தி அவங்களுக்கு 61 வயது.
8: ஆமா,
7: மூட்டு வழியால் சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலும் கூட மாபெரும் சத்தியாகிரக போராட்டத்தை உண்டாக்கினார். மிகப்பெரிய கிளர்ச்சி. நம்ம தமிழகத்தில் கூட ராஜாஜி அவங்க தமிழ பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடியது.
8: ஆனாலுமே காந்தி அவர்களால் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் தான் உலகம் முழுவதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக நிகழ்ந்தது.

0: அது தண்டி யாத்திரை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. தண்டி
1: ஆமா
0: கடற்கரைன்னு நம்ம சொல்லுவாங்க. ஆயிரத்தி
1: ஆமா
0: தொள்ளாயிரத்தி 30 ஏப்ரல் மூன்றாம் தேதி இது பண்ணார். அங்கே கடலில் இருக்கக்கூடிய தண்டிக்கு நடந்தே போனார் என்பது சொல்லி. இந்தியாவில் வேதாரண்யம் சொல்லக்கூடிய இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கே ராஜாஜி தலைமையில் அந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. இது சரியாக சொல்லணும் அப்படின்னா அதோட ஆண்டு வந்து 1930. ஸோ அந்த 30 வருஷம்னு நினைப்பது. அது பிறகு வெள்ளை வெளியே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க, அற்புதமான வந்து பதில் சொல்றீங்க, வாழ்த்துக்கள். உங்கள் பேர் இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா.
2: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தந்தி வலயம் கைத்தறி ஜெகநாதன்.
0: ஜெகநாதன் என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
2: பாரத விலாஸ் படங்க,
0: பாரத விலாஸ்
2: இந்திய நாடு என் வீடு, அந்த பாடலுங்க.
0: சூப்பருங்க, ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். நன்றி. நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்தீடு வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இனிமையான இந்த மாலை வேளையில் நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். ஸோ அந்த நேர் கேட்ட பாலை கேட்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு சிறிய விடம் இடைவேளை.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு.
0: எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும்

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9996555.

0: 99.
1: ஏக்கா, செய்தி தெரியுமா?
2: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா.
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
7: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
6: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
11: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
12: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நான்கு மணி 45 நிமிடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போராட்டத்தை பற்றி, ஒரு இயக்கத்தை பற்றி கேட்டோம். அடுத்ததாக இப்போது பொதுவாக நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஜெயிலுக்கு போகிறன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற செயல் ஈடுபட்டவங்க தான் போவாங்க. ஆனால் அப்போ இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியாவிற்கு, நம் பாரதத்திற்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தவங்க அத்தனை பேரையும் கூட பார்த்தீங்கன்னா சிறையில் நடத்தக்கூடிய கொடுமையான செயல்களை ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் செஞ்சாங்க.
13: கண்டிப்பாக
12: அது ஒரு வரலாற்று சின்னமாக மாறிய ஒரு சிறைச்சாலை இருக்குது. அது இன்னும் கூட நம்ம பக்தியோடு வணங்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை இருக்குது. சமீபத்தில் கூட நம்ம துணை ஜனாதிபதி அவர்கள் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்ட வீரர்கள் வாழ்ந்த அந்த இடத்துல வந்து வணங்கி அங்கே தியானம் கூட செஞ்சுட்டு வந்தார். ஒரு நினைவு சின்னமாக மாறிய ஒரு சிறையை பற்றி தான் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளே நம்மிலிருந்து வேறுபடுத்தி பிரிவுபடுத்த, அதை பிரிக்க ஆங்கிலேயர்கள் கையாண்ட ஒரு யுக்தி தான் அந்த சிறைச்சாலை அப்படி சொல்லுவோம். அதை பற்றி நிறைய தகவல்லாம் கேட்க போகிறோம். இனிப்பில் இனிக்கூடிய நேர் வாங்க. வணக்கம்.
14: வணக்கம்.
12: வணக்கம், சொல்லுங்கள்.
14: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்புமணி.
12: சரிங்க அன்பு, உங்களுக்கான ஒரு குறிப்பில் கொடுக்கலாமா? நம்ம ஒரு சிறைச்சாலை பற்றி தான், அதுவும் சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடைய சிறைச்சாலையை பற்றி தான் குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்கலாமா?
14: சொல்லுங்கள்.
12: இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1896 கட்டப்பட்டு 1906 நிறைவடைந்தது இந்த சிறைச்சாலை கட்டி.
14: சரிங்க.
12: இது மொத்தம் ஒரு 7 இருக்கைகள். எப்படி வந்து பறவைகளோட இறக்கைகள் இருக்குல்ல, அது மாதிரி சென்டரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், ஃபோக்கஸ் கோபுரமே இருக்கும். அது ஒவ்வொரு இதிலும் பார்த்திங்கன்னா 7 கிளைகள் மாரி இருக்கும், இறக்கைகள் மாரி இருக்கும். அந்த இறக்கைகளில் வந்து ஒவ்வொரு அந்த மைய கோபுரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த 3 அடுக்குகள் இருக்கும். ஒவ்வொரு அறையும் மற்றவர்களுக்கு பார்க்காத வண்ணம் வந்து தனிமைப்பட்ட அறையாக அமைக்கப்பட்ட ஒரு அறை அந்த சிறைச்சாலையில்.
14: நான் வந்து செக் எடுத்த செம்மல் வந்து வவுசி இருந்த அவர்கள்

0: அன்னை கட்டுறது அங்க அந்த செட்டி இன்னும் இருக்குதுன்றதுதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதனால அதைத்தான் சொல்லலாம்னு.
1: அது கோயம்புத்தூர்ல சொல்றீங்க இல்லைங்களா, மத்திய சிறைச்சாலை கோயம்புத்தூர்ல. சரிங்க,
0: ஆமாங்க.
1: அது மாட்டிற்கு பதிலாக மனிதனையும் கட்டி இழுத்த கொடுமை செய்த கொடூரமான ஆங்கிலேயர்கள். சரிங்க, அதெல்லாம் மிகப்பெரிய தியாகம். நீங்கள் நாங்கள் வந்து இது இந்த இந்தியாவில் இல்லை, இந்தியாவை விட்டு தள்ளி இருக்கு, அதை சொல்கிறோம்.
0: சரி
1: சரி,
0: சரி,
1: நன்றி. வாங்க, நம்ம அடுத்த நேரம் சந்திப்போம். வாங்க, வணக்கம் அடுத்த நேயர்.
2: வாழ்த்து கூட. வணக்கம்.
1: வணக்கங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும், சுதந்திர தின வாழ்த்துக்கள். சொல்லுங்கள்.
2: மங்கள் ராஜசேகர்.
1: சரிங்க, ராஜசேகர், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா எப்படிங்க? அது
2: அந்தமான் செல்லுலார் சிலை.
1: ஆஹா, அந்தமான் செல்லுலார் சிலை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், அற்புதமாக சொன்னீங்க. இந்த சிறையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறையாக பார்க்காம நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்தவர்களுடைய வாழ்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாக தான் இப்போவும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்தமான் போன நிறைய பேர் போர்ட் பிளேயர் இறங்குது, அதுதான் அந்தமானுடைய தலைநகர், போர்ட் பிளேயர்னு சொல்லுவோம். அந்த போர்ட் பிளேயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த சிறைச்சாலை. அங்கே போனவங்க நிறைய பேர்லாம் பார்க்குவாங்க. இங்கே இருக்கிற கொடுமையான தண்டனைகள் எப்படிலாம் கொடுப்பாங்கன்னா, சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, தனிமையோடு இருப்பாங்க. ஒரு மனுஷன் தனிமையில் இருக்கும்போது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் தாங்கிக்கணும்னு நம்ம இப்போ சுதந்திர காற்றை சுவாசிச்சு நிறைய தேகங்கள் சேர்ந்த தேகங்கள் வாழ்ந்த ஒரு அந்த புண்ணிய பூமி தான் அந்த புண்ணிய சிறைச்சாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அற்புதமான பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்ங்க. என்ன பாடல் கேட்கலாம், இல்லை ஏதாவது நல்ல பாடல் போகலாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எப்பொழுதும் போல உங்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறேன், உங்களோட விருப்பத்தில்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க, நன்றிங்க. இப்போது நம்ம நேயர்கள்லாம் இவ்வளோ என்ன, நம்ம நாட்டை பற்றி சுதந்திரம் பற்றி கேட்கறதுனால இவ்வளோ இதாக இருக்காங்க.
3: ஆமாம்,
1: ஆர்வமாக டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய செல்லுற சிறைச்சாலை என்பது சரியான பதில். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அவர் நேருக்காக ஒரு நல்ல பாடல் கேட்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு விளம்பர இடைவேளை.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
15: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
16: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
17: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
16: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
18: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
19: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: இந்த சிறைச்சாலையில் பல சுதந்திர போராட்ட வீரர்களின் உயிரை தியாகம் செய்து மிக கடினமான சூழ்நிலையில் அவர்களை தனி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து

0: அவருடைய உயிரை துச்சம் என்ற மதிக்காமல் ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப வதக்குனாங்க.
1: ஸோ அந்த மாதிரி இருந்த சிறைச்சாலை. அவருக்காக ஒரு நல்ல பாடல், நமக்கு எமோஷனாக ஒரு நல்ல பாடல் கேட்போம் ஜெயகாந்த் படத்தில்.

பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: JSW நியோஸ்டீல் TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
3: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து ஒரு சுதந்திர போராட்ட தேகி, அதுவும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேலம் மாவட்டத்தை சார்ந்த பற்றி கேட்க போகிறோம். இனிப்பில் நடக்கக்கூடிய நேர் வாங்க. வணக்கம்.
4: மாலை வணக்கம் ஐயா.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: தர்மபுரி பாடியாரப்பட்டி முனுசாமி.
3: முனுசாமி, உங்களுக்கு நான் குறிப்பிட்டு கொடுக்கலாமா?
5: இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தென்னிந்தியாவின் சிங்கம், சேலத்து நாயகன் கூட சொல்லலாம்.
3: அவர் யாரு சொல்லுங்க?
5: அவரோட பேர் என்னன்னு?
4: வாய்ப்புக்கு நன்றிங்க.
3: சரி, நன்றி. இனி பிள்ளை அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரி, இனி பிள்ளை அடுத்த நேரம். வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு 103.7. வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: பேச்சாளர், இளம் வயதில் கூட வேதத்தை படித்தவர், வேதங்களையே.
3: எனக்கு நன்றி, நன்றி. அடுத்த நேரம். வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவு. வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க நவீன், உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாமா? என்ன பதில் தெரியுங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. விஜயராகவாச்சாரி என்பது சரியான பதில். அற்புதமா வந்து சொல்லுங்க. பொதுவா
4: நம்மளுடைய மாநாட்டில் தலைமை தாங்கினாரு.
3: ஆரம்பிங்க. பொதுவாக நமக்கு நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தருமபுரி மாவட்டம் சார்ந்தவங்க நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க. குறிப்பாக சொன்னால் தீர்த்தகரியார் இருக்கார், தருமபுரி சார்ந்தவர். சுப்பிரமணிய சிவா, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம், இப்போ அப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் வத்தலகுண்டில் பிறந்து இப்போ இங்கே வந்து அவருடைய நினைவிடம் கூட நம்ம இருக்காங்க. நிறைய பேர் உட்காந்து படிக்கிறாங்க. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்னமுத்து முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் நமக்கு தருமபுரி மாவட்டத்தை. ஆமாம், பாரத மாதா கோயில் அங்கே இருக்குது. ஸோ அப்புறமா சிவகாமி அம்மையார் நமக்குலாம் தெரிஞ்சு, இன்னமும் இருக்கக்கூடிய சிவகாமி அம்மையார் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம தருமபுரி மாவட்ட சேர்ந்த பட தேகைகளும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம இப்போ தலை வணங்குகிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. நன்றிங்க நவீன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தனால நம்ம அவருக்கு பாடல் கொடுக்க முடியல. இந்த மாதிரி பல தேகைகள் தங்களுடைய உயிர் நீத்து நமக்கு உண்டான அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரம் சார்ந்த வினாக்கள், 4 வினாக்களுக்கு எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது.
5: அதே போல் நேயர்களும் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை எவ்வளோ வந்து ஈடுபாடாக இருக்காங்க
3: கேட்டோன்னே பதில்
5: கேள்விகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்.
3: முதல்ல முதல்ல நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வடிவமைப்பது பிங்லி வெங்கையா அப்படின்னு கேட்டோம். அவர் ஆந்திராவை சார்ந்தவர். இரண்டாவதாக ஒரு இயக்கம்,
5: இயக்கத்தை பற்றி,
3: உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை பற்றி கேட்டோம்.
5: அதாவது உலகம் முழுசும் இந்த இயக்கத்தை பற்றி பரவலாக பேசப்பட்ட ஒரு இயக்கம்.
3: ஏன்னா நம்ம உப்பு வந்து ஆங்கிலர்கள் நம்ம இங்கே இந்தியாவில் எடுக்கக்கூடிய உப்புக்கே வந்து வரி விதித்தாங்க. அதை எதிர்த்து நமக்கு சமரபதி ஆசிரமத்து தண்டி யாத்திரை போனார் மகாத்மா அவங்க. நம்மளுடைய வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் ஏற்பட்டது. இரண்டாவது வினாவை நம்ம அதை கேட்டோம். ஸோ மூன்றாவது வினா பார்த்தா ஒரு சிறுவர் சிறைச்சாலை, அது போர்ட் பிளேயர் அந்தமான்க்கூடிய சிறைச்சாலை. அது நம்மளுடைய எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு சிறைச்சாலை. அடுத்து நான்காவினாக பார்த்தீங்கன்னா,
5: தென்னிந்தியாவின் சிங்கம் என அழைக்கப்பட்ட விஜய ராகவாச்சாரியார், ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நம்ம கேட்டோம்.
3: சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் இதுவரை அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
5: ஜே பார்த்தசாரதி.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தர்மபுரி ஆல் இண்டியா டெய்லர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் நம்ம நிறைய கொண்டாடணும். அவங்களெல்லாம் அவங்க இல்லைனா நம்ம இந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்காக அவங்களுக்கு ஒரு சல்யூட். அடுத்து இந்த காலகட்டத்தில் வீரன் வீரர்கள் அப்படின்னா ஒரு மித்தாவே இருக்குது, ஒரு ஃபிக்ஷனலாக இருக்குது. இப்போ சினிமா கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சூப்பர் பவர் இருக்கிறவங்க தான் வீரன் மாவீரன் அந்த மாதிரி நம்ம ஆளுங்க ஒரு ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஜென்ரேஷனில் யாருங்க வீரர்கள்? நான் சொல்கிறேன் பாருங்கள், மூணு பேர். இராணுவ வீரர்கள், காவல்துறை வீரர்கள், மருத்துவ வீரர்கள். இவங்க மூணு பேர் தான் இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே வீரர்கள். தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவங்க உயிருக்காக போராடுறவங்க. இராணுவத்துலேயும் காவல்துறையிலையும் அது கண்ணுக்கு நேராகவே நடக்குது. மருத்துவத்துறையில் கோவிட் அப்போ பார்த்துருப்பீங்க, அவங்க உயிர் நிறைய பேர் கொடுத்தாங்க, ஆனால் மக்களுக்காக கடைசி வரைக்கும் போராடினாங்க. சாதாரண நிலையில் கூட அவங்க நைட்டு காலையிலன்னு பார்க்காம ஒரு எமர்ஜென்சினால் ஓடி வருவாங்க. அவங்க ஹெல்த்தை கூட கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் மூணு நாள் ஹாஸ்பிட்டல் ஓடி ஓடி எந்த எமர்ஜென்சினாலும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ மருத்துவ வீரர்களும் நம்ம உண்மையாகவே மதிக்கணும், சல்யூட் பண்ணணும். அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நான் போன வருடமும் இதை தான் வலியுறுத்தினேன். சுதந்திர தினத்தப்போ வெறும் கொடி ஏற்றிட்டு அந்த பழையத்தி ஆகிங்க சுதந்திர போராட்டக்காரர்கள் ஃபோட்டோவை மட்டும் ஒரு சல்யூட் பண்ணிட்டு போகாமல் இப்போ நடைமுறையில் ஒவ்வொரு மிலிட்ரிக்காரரையும் ஒவ்வொரு போலீஸ்காரரையும் ஒவ்வொரு டாக்டரையும் பார்த்து அவங்களுடைய நல்ல விஷயங்களெல்லாம் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள்,
2: அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி உங்களால் முடிஞ்சளவுக்கு உதவி செய்யுங்க. இப்போ நான் சொன்னது இன்றைய காலகட்டத்தை பற்றி. எதிர்காலத்தில் டுடேஸ் சில்ட்ரன் ஷேப் டுமாரோஸ் வேர்ல்டு, இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த சுதந்திர தின நாளன்று பேரண்ட்ஸ் குழந்தைக்கு என்னென்ன வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணுங்கிறத பற்றி கடைசி ரெண்டு நாட்கள் சொன்னதை மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதை அடுத்து பார்ப்போம். உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய குட் வேல்யூஸ் நீங்கள் சொல்லி வளர்த்தணும். நேற்று ஒரு ஃபார்முலா சொன்னேன், லவ் ப்ளஸ் பீஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். அன்பும் அமைதியும் சேர்ந்துச்சுன்னா ஆனந்தம் இருக்கும். இது உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா உங்கள் தெருவில் நடக்கும், உங்கள் ஊரில் நடக்கும், நம் நாட்டில் நடக்கும், இந்த உலகம் ஃபுல்லாக நடக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேருக்குமே செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. அந்தந்த வயசுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லுங்கள். பெண் குழந்தைகளுக்கு உடலளவுலையும் மனதளவுலையும் வலிமையை அதிகமாக்கணும். எக்ஸசைஸ் நிறைய பண்ண சொல்லுங்கள், ஸ்போர்ட்ஸ் ஆட சொல்லுங்கள். மனதளவில் அவங்க வலிமையாகிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தற்காப்பு கலைகள் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸ்போர்ட்ஸ், படிப்பு இது எல்லாத்தை விட தற்காப்பு கலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்துனீங்கன்னா, அதை அவங்க செய்கிறாங்களான்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா, வருங்கால சமுதாயத்தில் தப்புகள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். சமுதாயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சமுதாயத்துக்குள்ளே நாளை உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. கடைசியாக இந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகிச்சுக்கோங்க, உலகத்தில் நடக்கிற எல்லா நல்லதுக்கும் ஆணிவேர் லவ், காதல், அன்பு. ஹியூமானிட்டி இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி, ஹியூமானிட்டி இஸ் த பெஸ்ட் ரிலிஜியன், ஹியூமானிட்டி இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ். நாடு, மொழி, இனம், மதம் இது எல்லாத்தையும் விட மனிதமே சிறந்தது. ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் வீரர்கள் யார் யாரெல்லாம் அவங்க உயிர் உடலையும் மீறி மற்றவங்களுக்காக பாடுபடுறாங்களோ, உழைக்கிறாங்களோ, சர்வீஸ் பண்ணுறாங்களோ, அவங்க தான் உண்மையான வீரர்கள். காவல்துறை வீரர்கள், மருத்துவ வீரர்கள், இராணுவ வீரர்கள். நம்ம யூடியூப்பில் ஒரு பதிவில் ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர், எக்ஸ் ஆர்மி சோல்ஜர்னு சொல்லலாம், இராணுவ வீரர் ஒருத்தருடைய ஒரு நேர்காணல். அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அதெல்லாம் நம்ம கேட்கும்போதே நமக்கு ஒரு நாட்டுப்பற்று, நாமளும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அவருடைய நேர்காணலில் நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கும் கற்று

0: கொடுக்கலாம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் டாக்டர் தீபக்னு வரும். அதில் வெப்பன் அப்படிங்கிற இந்த பதிவையும் மேலும் குழந்தைகள் நலம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸும் அதில் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்களும் பாருங்கள். முக்கியமான இப்போ நான் சொன்ன வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் குழந்தைகளுக்கும் போட்டு காட்டுங்க. குறிப்பாக இந்த வெப்பனுங்கிற இந்த வீடியோவை காட்டுங்க. உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், ஒரு நாட்டுப்பற்று இது எல்லாமே வரும். மீண்டும் நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தர்மபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை நூற்று 3.7. வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ் வழங்கும் மாலை தேஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ். நடையிலும் முடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த

0: வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
2: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
1: 5000 GB டேட்டா,
2: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
1: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
2: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: முதலாம் வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வழி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுஃபேக்சரர். JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
8: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: பண்பலை யூசிக்கும் நீரும் மாலை 5:13. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மாலை தென்றல் நிகழ்ச்சியில் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து

0: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தேன்றால் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
10: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்
12: நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
14: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு 80வது சுதந்திர திருநாளை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை சென்னை புனித சார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக்

0: நகைகள் கல் நகைகள் கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
9: பண்பலை இசைக்கும் நீரும் மலை 5:24. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மாலை தென்ஷன். மாலை தென்ஷன் நிகழ்ச்சியில் ஒருவர் பாலும் ஆளியும் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
7: சிம் கார்டு இலவசம்,
6: அளவற்ற இலவச அழைப்புகள்,
7: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
6: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
7: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
6: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
7: கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
9: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
10: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
14: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
15: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
16: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
17: அப்ப அதுக்கு ரைட்?

0: நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மேலை தின்சலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கும் மாலை தென்றலை நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ராசாவை உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: JSW Neo Steel TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW Neo Steel Pure TNT கம்பிகள்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
11: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
10: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ்.

0: கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தேஞ்சல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மாலை தேஞ்சல் நிகழ்ச்சியில் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரி.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற மாலை தேன்ஷல். மாலை தேன்ஷல் ஒளி உள வந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:52. மாலை தேன்ஷல் நிகழ்ச்சியில் கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின்

0: தாவழுத்திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசே
2: டேய் போடா பொடிமட்டை

எப்படி அவன் என் பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவன்? அடி மாங்கோளத்து கரமேல மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்க

0: தாண்டி ஓட பக்கம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமலைக்கு வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமலைகை தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை நிறைவு பெற்றது. இன்றைய மாலை தென்றல் பண்பலை பாடும் நேரம் மாலை 6 மணி. நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. TR சுந்தரம் ரோட் வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: வணக்கம் நேயர்களே, நாம் இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திற்கு அருகில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கும் மலைப்பகுதி அமைந்துள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மலைக்கு செல்லக்கூடிய பாதை தொடங்குகிறது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் புகழ்ந்து போற்றி பதிகம் பாடியுள்ளார். குளிர் ஜுரத்தால் வாடிய மக்களின் துன்பம்

இங்க திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியதால் தேவார பாடல் பெற்ற தலமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சிறப்பு பெற்றுள்ளது. இக்கோவில் மலைப்பகுதியின் மேல் மிகவும் அழகுற அமைந்துள்ளது. மிக உயரமான கோபுரம் நாற்றிசைகளில் இருந்து பார்ப்பவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அளவிற்கு எழிலுற காட்சி தருகின்றது. அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் நுழைவாயில் கோபுரத்தை அடுத்து மகா மண்டபம் அமைந்துள்ளது. அம்மண்டபத் தூண்களில் உள்ள சிற்பங்கள் அழகிய வேலைப்பாடுகளுடன் கலைநயம் மிக்கவையாக உள்ளன. மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்ற பெயர் பெற்றது. தெய்வ திருமலை, நாகமலை, உரககிரி என பல பெயர்களும் இம்மலைக்கு உண்டு. சம்பந்தர் கொங்கு நாட்டு தல யாத்திரையில் முதலில் இப்பதியை சென்று வணங்கினார். ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்துக் கொள்ள, வாயு தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்று பந்தயம். இதன்படி ஆதிசேஷன் மேருமலையை படம் எடுத்து மூடிக்கொள்ள வாயு வீசிய வேகத்தில் மலையின் சில முகடுகள் பறந்து சென்று பல இடங்களில் விழுந்தன. அவற்றில் ஒன்று திருச்செங்கோடு. அதனால் இம்மலைக்கு நாககிரி, வாயுமலை என்றும் பெயர்கள் உண்டு. மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் நின்ற கோலத்துடன் காட்சி தருகிறார். திருவடியின் கீழ் குளிர்ந்த நீர் சுரக்கின்றது. இது தேவ தீர்த்தம் ஆகும். இத்தீர்த்தம் நாள்தோறும் வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது.

0: முன்னால் மரகதலிங்கமும் விருங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளது. இவ்வாலயத்தில் செங்கோட்டு வேலவர் அழகு மிளிரும் நின்ற திருவுருவத்துடன் காட்சி தருகிறார். இறைவரின் திருப்பெயர் அர்த்தநாரீஸ்வரர். இறைவியாரின் திருப்பெயர் பாகம் பிரியால். இலுப்பை மரம் மற்றும் வன்னி மரம் இத்தலத்தின் தலவிருட்சமாகும். இத்தலம் சிவத்தலமாக இருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலம். முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவராக இங்கு காட்சி தருகிறார். அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலியவைகளில் காணப்படுகின்றன. அர்த்தநாரீஸ்வரர் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருப்பதால் எல்லா சதய நட்சத்திரத்திலும் அர்த்தநாரீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தில் வீற்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை நாமும் சென்று தரிசிப்போம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: இன்னும் சில நிமிடங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The nation is celebrating the 80th Independence Day today. Prime Minister Narendra Modi led the celebrations at the iconic Red Fort in Delhi. The national flag was hoisted in synchronization with a 21-gun salute. For the first time, the national song Vande Mataram was rendered during the Independence Day celebrations at the Red Fort. The celebrations this year also commemorate Yuva Shakti, acknowledging the contribution of young India in building a Vikasit Bharat by 2047. Addressing the nation from the ramparts of the Red Fort, Prime Minister Modi said that for the first time since independence, Vande Mataram is echoing from the Red Fort.
4: Azadi ke baad 15 August, Lal Kile par pehli baar Vande Mataram gunj raha hai. आज जब हम देश के लोग वंदे मातरम के 150 वर्ष मना रहे हैं, इससे बड़ा उत्तम अवसर क्या हो सकता है.
3: The Prime Minister said over the past 12 years, the determination and dedication of crores of citizens have helped take the country to new heights. He said 25 crore people have come out of poverty during this period. Mr. Modi said India, once counted among the fragile five economies, has now emerged

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பாபா என்ற திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வாலி வரிகளில் கார்த்திக், சுஜாதா மோகன் மற்றும் ஏஆர் ரகுமான் பாடியிருக்காங்க இந்த பாடலை. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

இசைமின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்மன வானிலை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஹரிகரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான வரிகள் வாலி எழுதியிருக்காங்க. இதோ நேர்களே அந்த பாடல். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: JSW Neo Steel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் JSW Neo Steel Pure TMT கம்பிகள்.
4: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
4: துல்லியமான குரல் அழைப்புகள்,
5: அவசரகால SOS ஆதரவு,
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
5: நீடித்த நிலையான பேட்டரி,
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
1: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
0: பொதுநலன் கருதி
1: தர்மபுரி பண்பலை 102.5.
2: இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீ

0: 6:29 ஆகாஷ்வாணி. இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும் ரயில் பெட்டி உற்பத்தி 21 மடங்கும் செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பி இராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான

0: முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 477,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 93 பயனாளிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் மாரப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் கலந்து கொண்டார். கிராமப்புற மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராமங்கள் முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்போடு கிராமங்களை மேம்படுத்த அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் 310 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மணக்கதி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவர்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் செய்து தர வேண்டும் என்பதில் அரசு நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் ரயில்வேயின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், பயணிகளின் பாதுகாப்புக்கும் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை ரயில்வே

0: கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரயில் நிலையங்களில் காணாமல் போன 163 சிறுவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக திரு சைலேந்திர சிங் தெரிவித்தார். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோரப் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் ஆகஸ்ட் 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களும் நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: ஆகாஷ்வாணி
8: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:41 நாம் இணைகின்றோம். விடாமுயற்சியோட வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் வேலை காத்திருக்கின்றின் முதல் அறிவிப்பாக சென்னை அருகே கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணு ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்தம் 200 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஐ முடித்தவர்கள், 18 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு ஓராண்டு பணிக்காலமாகவும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 10,560 முதல் 11,040 உதவித்தொகையாக வழங்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 19ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு IGCAR.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்றின் அடுத்த அறிவிப்பாக சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஆடு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக

யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு லைஃப் சயின்ஸ் துறையில் பட்டம் படித்தவர்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சான்றிதழுடன் தற்போது கூறப்படும் முகவரிக்கு நேரில் பங்கேற்கலாம். மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி மையம், பொட்டநேரி, சேலம் 636453 என்ற முகவரில் நேரில் கலந்து கொள்ளலாம். நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் இந்த மாதம் 21ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு tanuvas.ac.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். அடுத்த வேலை காத்திருங்கள், பாரத ஸ்டேட் வங்கி அதாவது SBI காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் அசோசியேட்ஸ் பிரிவில் பல்வேறு மாநிலங்களில் 1538 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 20 முதல் 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக ₹750 செலுத்த வேண்டும். SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 27ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு sbi.bank.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். அடுத்த வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் ரேடியோ மற்றும் வான் இயற்பிலுக்கான தேசிய மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு ITI அல்லது டிப்ளமோ அல்லது BE டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு ncrares.res.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்ற நிறைவு அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீ வங்கியில் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியமாக 250 பணியிடங்கள் உள்ளன. பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இது தமிழகத்தை பற்றிக்கும் சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி உட்பட 14 இடங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹850 செலுத்த வேண்டும். பெண் SC ST பிரிவினருக்கு ₹175 விண்ணப்ப கட்டணம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 24ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திற்கு. ஆறு மணி 45 நிமிடம் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவுது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழையளவும், அரியலூர் தாலுகா அலுவலகம் நன்னிலம் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும், அரியலூரில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், சோலையார் ஏற்காட்டில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், சின்னக்கல்லார், எடப்பாடி, புதுக்கோட்டை, மலையூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வாழப்பாடி, திருப்பத்தூர், குறுங்குளம், விருதாச்சலம், வாழப்பாடி, சேது பாஸ்கர் அக்ரி கல்லூரி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், தானியமங்கலம், பார்வுட் எஸ்டேட், சின்கோனா, மேட்டுப்பட்டி, கோபிசெட்டிப்பாளையம், வால்பாறை தாலுகா அலுவலகம், காரியப்பட்டி, உபாசி, தமிழ்நாடு பல்கலைக்கழகம், யாத்தாப்பூர், சந்தியூர், பேராவூரணி, மாத்தூர், செருமுள்ளி மற்றும் கோவிலாம்குளம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. நாகப்பட்டினம், கூடலூர் பஜார், சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கொடிவேரி, மேல்கூடலூர், குப்பநத்தம், ஆவுடியார் கோவில், கரம்பக்குடி, தொண்டி, விண்ட்வொர்த் எஸ்டேட், கிளான்மார்க், ஆயங்குடி, அதிரம்பட்டினம், காரைக்கால், முத்துப்பேட்டை, பந்தலூர் தாலுகா அலுவலகம், மஞ்சளாறு, கொடவாசல், கரியக்கோவில் அணை, சோழவந்தன், கோமுகி அணை, பொதுப்பணித்துறை அலுவலகம், காரைக்கால், கொப்பம்பட்டி மற்றும் குண்டார் அணை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் காணப்படும். மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக. தமிழக கடலோர பகுதிகளான தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே தற்போது கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ கல்வி கடன் திட்டத்தின் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு பட்டியலின மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாயும், பழங்குடியின மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தர்மபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க் ஷீட் அண்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். அணிகலன்கள் அப்படின்னாலே அது அழகு செய்யத்த

0: ஒரு சிறப்புடையவை என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தமிழில் கூட எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அஞ்சு ஐவகை இலக்கணத்தில் அது சொல்கிறாங்க. நமக்கு எழுத்து, சொல், பொருள் தெரியும். யாப்புங்கிறது என்னென்னா அந்த யாத்தி செய்தல், யாப்புங்கிறது அதனுடைய இலக்கணத்தை சொல்கிறது. அணின்னா என்ன அப்படின்னா, அணி இலக்கணங்கிறது அழகு செய்வது, ஓமை அணி, உருவகணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படிங்கிறது. அணின்னா அந்த பாட்டினுடைய அழகை மேலும் கூட்டுவது, பாட்டுக்கு அழகு செய்யவே அணி வென்றிருக்கு. திருவள்ளுவர் ஒரு அணி சொல்கிறார் என்ன அப்படின்னா, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி. ஒருத்தனுக்கு எது அணிகளன்னா இந்த பிரேஸ்லெட்டு, மோதிரம், கழுத்தில் போட்டிருக்க செயின் இதெல்லாம் இல்லையா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறங்கிறார். சரி, அப்போ நம்ம என்னதான் அணிகள்லாம் போட்டிருந்தோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படின்னு, இல்லை மேல்நாட்டு பெண்கள் அணிகள்லேயே போடுவதில்லை. இப்போ தமிழ்நாட்டிலே கூட ஒரு குழுவினர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் அணிகள்லாம் அணியக்கூடாது, அது அடிமை சின்னம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாகரீகமாக வாழ்ந்த இனம் நம் இனம். நாகரீகம்னா என்ன அப்படின்னா, வெந்ததை தின்னு விதி வந்தால் போகிறது வாழ்க்கை இல்லை. நம்ம ரசனை உள்ளவர்கள், அதாவது ஆடையில், அணிகளில், உணவில், உடைகளில் நாம் வந்து அழகு பார்ப்போம். அப்போ ஆதிகாலத்தில் மனிதர்கள் உலோகப் பொருள்களை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதாவது பழைய கற்காலம் புதிய கற்காலம் வேறுபாடு ஒன்றும் இல்லைங்க. அப்படியே எடுத்து அடித்தான்னா பழைய கற்காலம், அந்த கல்லை தான் கைப்பிடி மாதிரி செஞ்சுக்கிட்டான்னா அது புதிய கற்காலம். அப்புறம் கற்காலம் போக வெண்கலக்காலம்ங்கிறான், இரும்பு காலம், பிறகு வெண்கலக்காலம், அதுக்கு பிறகு தான் மாறி மாறி வருது. இதெல்லாம் என்னென்னா கருவிகள் செய்வதற்காக அவர்கள் இந்த உலோகங்களை பயன்படுத்தினார்கள். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எந்த உலோகமும் மண்ணில் அப்படியே கிடைக்காதுங்க, அது மண்ணோட மண்ணாகத்தான் இருக்கும். எடுத்து உலையில் வச்சு உருக்குறான், எப்படி ஊது உலை இருந்திருக்கு பாருங்க. தமிழன் எவ்வளோ பெரிய உருக்காளிகள் வச்சுருந்துருக்கான், அதில் தான் அவன் வந்து என்ன பண்ணணும், அதை காய்ச்சி, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரே அப்படின்னா, அந்த இரும்பை உருக்கணும், பொண்ணை உருக்கணும், வெங்கலத்தை உருக்கணும், எல்லாத்தையும் உருக்கி வடிவமைக்கணும், அச்சுகள் உருவாக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தனியாக அந்த கருவிகள் பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அணிகலன்கள் பற்றி பேசுகிற போது ஆண்கள் தங்களுக்குரிய அந்த கிரீடம் அணிவார்கள் அரசர்களாக இருந்தால், அதே மாதிரி வாகு வளையம்னு ஒரு அணிவாங்க, வீரக்களல் அணிவாங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய அந்த நகை எவ்வளவு அவங்க அணிவாங்க அப்படிங்கிறதுக்கு இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்க்கணும். அவ காணல் வரிக்காக மாதவி கோவலன் கூப்பிடுறான் கடற்கரைக்கு போகலான்னு. அப்போ அவர் புறப்படுறா, 32 வகையான அணிகலன்களை அவள் அழிஞ்சிட்டு போனான்னு இளங்கவடிகள் சொல்கிறாருங்க. உச்சந்தலையிலிருந்து அவ கால் விரல் வரைக்கும் நகை அணிகிறா. இது இப்போ நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, இந்த அணிகலன்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அவள் அணிஞ்சா ஆடம்பரம், ஏழைகள் வாழ்க்கை, அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது நம்ம. இது பாருங்க, மூக்கில் போடுறது ஒரு நகை மூக்குத்தி, காதில் போடுறது தோடு குண்டலம், கழுத்தில் போடுறது அட்டிகை பொற்றாளி, கையில் போடுறது பொன் வளையல், விரலில் போடுறது மோதிரம், இடுப்பில் இருக்கிறது ஒட்டியானம், அதே போல் காலில் இருப்பது சிலம்பு, சித்திர சிலம்பும் பர், உள்ள அப்படி பிரிச்சோம்னா உள்ள மாணிக்க பரல்கள், முத்துப்பரல்கள் இருக்குமா, அப்புறம் காலில் போடுற மிஞ்சி, மற்ற அணிகலன்கள். இதில் 32 அணிகலன்களை அவள் அணிஞ்சிட்டு போகிறான்னு பார்க்குறோம். அந்த அவள் தலையில் அணிஞ்ச அந்த தலையணிங்கிற அணிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிற மாதிரியே ராமாயணத்தில் மோதிரத்தை கொண்டு வந்து அனுமன் கொடுத்த போது சீதாதேவிட்ட அவள் தன்னுடைய தலையில் அணிந்த சூளாமணி என்கின்ற ஒன்று எடுத்து கொடுக்குறா. பாருங்களேன், அப்போவே நமக்கு வந்து அந்த இது ராமனுடையது, இது சீதையுடையது என்பது போல நமக்கு அந்த அணிகலன்கள் நமக்கு அடையாளம் தெரியுது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: இனிமையான இந்த இரவேளை நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5

5 ஏற்காடு பண்பலை 103.7. பாடல்கள் பல நேரங்களை பரவசப்படுறதும் பல நேரங்கள் நம்மளை தாளாட்டும் அற்புதமான அடுத்தடுத்த இரு பாடல்களை கேட்க போகிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாடலுங்க, ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் தாமரையின் பாடல் வரிகளை பாடியிருக்காங்க, அறிகரன் சாதன சர்க்கம் நெஞ்சிருக்கும் என்ற திரைப்படத்திற்காக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி, பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: ஏழு 7:05 நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அற்புதமான பாடலோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நா முத்துக்குமாரோட பாடல் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறாரு டி இமான். மஞ்சரி மற்றும் தேவன் இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க தலைநகரம் என்ற திரைப்படத்திற்காக.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள். தேனி மாவட்ட செய்திகள் இன்று வழங்குகிறார் ராஜ்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக இணைந்திருப்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
2: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்ச்சியில் தன்னார்வலர்களுக்கு பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு பணிகள் மற்றும் துரித நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு செயல் விளக்க பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3,629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் கேந்திரா அமைப்பு மூலம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் திட்டத்தின் கீழ் சுற்றுலா மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு இணையதளம் அல்லது பொது சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற்று கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதாக சுக்காங்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பயனாளி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.
3: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றத். கொரோனா பீரியட்ல நான் வந்து ஊருக்கு வந்தேன். ஸோ அப்போ வந்து கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் அதுக்கு நான் அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சரூபா லோனை வந்து எனக்கு வந்து சேங்க்ஷன் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மெஷினரிஸ்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அதை பயன்படுத்தி இப்போ வரைக்கும் சிறப்பாக நாங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதன் மூலமாக எங்களுடைய லோன் கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2: மாவட்ட தோட்டக்கலைத்துறை மூலம் ஆடிப்பட்ட காய்கறி விதை தொகுப்புகள் ரூபாய் 20க்கு வழங்கப்படுவதாகவும் தக்காளி வெண்டை கொத்தவரை பூசணி உள்ளிட்ட

0: எட்டு வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பை விவசாயிகள் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆதார் நகல் வழங்கி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 2000-க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. முல்லைப் பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மதகுகளின் இயக்கங்கள் சீராக இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அணையின் நீர்மட்டத்திற்கு ஏற்ப கசிவு நீர் வெளியேற்றத்தின் அளவும் சரியாக உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். மேலும் ஆய்வுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய முதன்மை கண்காணிப்பு குழுவிற்கு அனுப்பியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு பட்டியல் பள்ளி அறிவிப்பு பலகை மற்றும் கேந்திரிய வித்யாலயாவின் அதிகாரப்பூர்வ யூடியூபில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் பள்ளியில் சேரலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி தேக்கு, குமிழ் தேக்கு, ரோஸ்வுட் உள்ளிட்ட மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளதாகவும் 1 ஹெக்டருக்கு 160 மரக்கன்றுகள் வீதம் அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை வழங்கப்படும் நிலையில் விவசாயிகள் நில ஆவணங்களுடன் வட்டார தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடிநாயக்கனூர் அருகே அகமலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ₹48 லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுனர்கள் மற்றும் தேர்வர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். நேரம் 7:14:45. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்பு சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில்

0: பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணை தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, அம்மாநிலத்தில் கல்வி முதலீடு கட்டமைப்பு வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி

செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31 தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஃப்ளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 ஆக பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. ஃப்ளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில்

சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:25.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: தருமபுரி மாவட்ட இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தற்போது நிலவும் எல்லினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என

எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண்மை பயிர்களுக்கு பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செயல்பட உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தில் செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது தேவைப்படும் ஆவணம் பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பசலைக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ரூபாய் 39,100, நிலக்கடலைக்கு ரூபாய் 22,600 மற்றும் சோளப்பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படும். மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14 தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஏதாச்சும் வேலையா இருக்கியா என்ன?
6: வா செல்வி, இதோ இந்த திண்ணைய பாரு, எப்படி தூசும் தும்புமா இருக்கு. அதான் இத கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு கேக்குற?
5: இங்க கழனி விஷயமா நம்ம வேளாண் அலுவலகம் போயிருந்தேன். இன்னைக்கு அங்க சிறப்பு கூட்டம் இருக்குன்னு எழுதி வச்சிருந்தாங்க.
6: அப்ப கூட்டத்துக்கு போகதான் என்ன துணைக்கு கூப்பிட வந்திருக்கியா?
5: நம்ம ஊர்ல எங்கேயும் போக இந்த செல்விக்கு துணை தேவையில்லை. இன்னைக்கு கூட்டத்துல மீனை வளர்க்குறவங்க லாபம் பாக்குற வழிமுறைகளையும் எடுத்து சொல்ல போறாங்களாம். நீங்க தான் மீன் வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் உதவியா இருக்குமேனு உனக்கு கூப்பிட்டுட்டு போக வந்தேன்.
6: அட செல்வி, இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. இதோ இப்பவே வீட்டையும் பூட்டிட்டு மச்சானுக்கும் தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன். மத்த வேலைகளை வந்து பாத்துக்கிறேன்.
5: வா வா, வெரசாவா போவோம்.
6: பரவாயில்ல, வேக வேகமா வந்ததால கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடிஞ்சது.
5: வள்ளி, இங்க கவனி. மீன் கழிவுகளை செல்வமாக மாத்திர வழிமுறைகளை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. விவரங்களை கவனமா கேட்டுக்க.
7: நாம் அனைவரும் அறிந்தது போல் கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளிலிருந்து தினமும் 1000 கணக்கான டன் மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. அதிலிருந்து சுமார் 30-50% வரை தலையோடும் எலும்பு, தோல், குடல்

போன்றவை கழிவாக பெறப்படுகிறது. இந்த மீன் கழிவுகள் சரியாக கையாளாவிட்டால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். ஆனால் இப்போது உலகம் முழுவதும் கழிவை செல்வமாக மாற்றுதல் என்ற எண்ணம் வளர்ந்து வருகிறது. ஏற்கனவே மீன் கழிவிலிருந்து சில மதிப்புள்ள பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கழிவுகள் யாதெனில் மீன் மாவு, மீன் எண்ணெய், மீன் புரதம், கைட்டின் மற்றும் கைட்டோசன். இவை பெரும்பாலும் சிறு வணிக ரீதியில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மீன் மாவும் பெரும்பாலும் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் எண்ணெய், இவை ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒமேகா 3 கொழுப்பு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. மீன் புரதம், இதில் உணவு, மருந்து மற்றும் விலங்கு தீவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கைட்டின் மற்றும் கைட்டோசன், இவை பெரும்பாலும் இறால் மற்றும் நண்டு ஓடிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதில் இருந்து மருந்து, அழகு சாதன பொருட்கள், நீர் சுத்திகரிப்பு போன்ற துறைகளில் பெரும் தேவைப்படுகிறது. தற்போதைய காலத்தில் உயிரியல் உரம், இவை பயோ பெர்டிலைசர் என்று அழைக்கப்படுகிறது. இவை மீன் கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டு நிலத்தின் சத்துக்களை மேம்படுத்தப்படுகிறது. மீன் கழிவிலிருந்து உயிர் சத்து உரம் தயாரிப்பது எப்படி என்று விரிவாக பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மீன் கழிவுகள், சர்க்கரை, நீர், நுண் உயிரியல், பிளாஸ்டிக் ட்ரம். செயல்முறை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். மீன் கழிவுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைக்க வேண்டும். பின்பு பிளாஸ்டிக் குடுவில் நீரை நிரப்பி அதில் சர்க்கரையை கலக்க வேண்டும். நறுக்கிய மீன் கழிவுகளை இதில் சேர்க்க வேண்டும். உதாரணமாக 3% மீன் கழிவுகளும் 1% சர்க்கரையும் 10% நீரும் என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும். இதில் இயற்கை நுண்ணுயிரியான லாக்டோபேசிலஸ் என்னும் நுண்ணுயிரை இதில் சேர்க்கவும். இதன் பின் நன்றாக கலக்கி ட்ரம்மை மூடி வைக்கவும். இதன் மூடியை முழுமையாக காற்று புகாதபடி வைத்தாலும் சிறு வாயு வெளியேறும்படி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதனால் வாயு அழுத்தம் ஏற்படாமல் இருக்கலாம். இதன் செயல்முறை 15 முதல் 20 நாட்கள் வரை. இந்த காலத்தில் நுண்ணுயிர் மீன் கழிவை உடைத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அமினோ அமிலங்கள், புரதங்கள் போன்ற சத்துக்களை வெளியிடும். இவை 2 நாட்களுக்கு 1 முறை கலக்கினால் நன்றாக பாசனம் நடைபெறும். பின்பு 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு வடிகட்டியை சேகரித்தல். இதுதான் மீன் அமில உரம். இதில் திரவ நிலையில் கிடைக்கும் திரவத்தை எடுத்து அதில் நாம் பயிர்களுக்கு உயிர் உரமாக கொடுக்கலாம். 1% திரவமும் 100% நீரும் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதில் கிடைக்கும் திட எச்சங்கள், இவை மீதமுள்ள திட கழிவுகளை மண்ணில் கலந்து உரமாக பயன்படுத்தலாம். இதனால் மண் நுண்ணுயிர் செயல்பாடு அதிகரித்து மண் வளம் மேம்படும். மீன் கழிவு என்பது பெரும்பாலும் சிறிய வகை மீன் மற்றும் கழிவுகள், அதாவது பெரிய வகை மீன்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிறிய வகை மிகவும் குறைவான எடை கொண்ட மீன்கள், இவைதான் மீன் கழிவுகள். இதனை சுத்தம் செய்யும்போது பெரும்பாலும் 30 முதல் 50% வரை கழிவாக பெறப்படுகிறது. பெரும்பாலும் இதன் கழிவுகளை சாலை ஓரத்திலோ இல்லை பொது வெளியிலோ நாம் வீசுகிறோம். இதனால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாசுபாட்டை நாம் குறைத்து எப்படி நம் சமூகத்தை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த மீன் கழிவுகளை நாம் உலகம் முழுவதும் இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றுவதற்கு பெரும்பாலும் வசதிகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. உதாரணத்திற்கு மீன் மாவு, மீன் எண்ணெய், இது போன்ற மீன் கழிவு பொருட்கள் சில நிறுவனங்களில் மட்டுமே செய்கின்றோம். இதற்கு பெரும்பாலும் நம் வீட்டிலிருந்தோ இல்லை சாதாரண ஒரு இடத்திலிருந்தோ நாம் செய்ததில்லை. முதன்மையாக நாம் மீன் உரம் நமக்கு செய்வதற்கு பெரும்பாலும் உபகரணங்களோ எதுவும் தேவைப்படுவதில்லை. இதனால் மீன் உரம் நம் வீட்டிலோ இல்லை நம் செயல்படும் இடத்திலோ நாம் இதை செய்யலாம். இது விவசாயத்திற்கும் நாம் வாழும் மண்ணிற்கும் முதன்மையாக பயன்படுகிறது. இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றும் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்றால், எதிர்காலத்தில் மீன் கழிவு மேலாண்மை துறை உலகளவில் வளர்ச்சி பெறக்கூடிய பசுமை தொழிலாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அரசாங்கங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொழில் நிறுவனங்கள் இணைந்து இந்த துறையை மேம்படுத்தினால் இது வேலைவாய்ப்பும் வருமானமும் உருவாக்கும் முக்கிய துறையாக மாறும். இத்தகைய மீள் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து கிராம மற்றும் கடலோர சமூகங்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. கழிவுகளை சரியாக மேலாண்மை செய்வது சுத்தமான கடல், ஆரோக்கியமான மனிதன் என்ற நோக்கத்தையும் நிறைவேற்றும். மீன் கழிவுகள் ஒரு சுமையாக இல்லை, அது ஒரு மறைந்திருக்கும் வளம். இதை புத்திசாலித்தனமாக மேலாண்மை செய்தால் நமது மீன் வளத்துறை மேலும் நிலைத்ததாகவும் பொருளாதார ரீதியாக பலமாகவும் மாறும். எதிர்காலத்தில் சுழற்சி பொருளாதாரம்,

0: நோக்கி நகர்கிறது. அங்கு ஒரு கழிவு கூட வீணாகாது. மின் கழிவு என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும்.
1: என்ன வள்ளி, மீன் கழிவுகளை செல்வமாக மாற்ற வழிமுறைகளை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ல வினோத்குமார் அவங்க அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: நல்லா கவனமா கேட்டுக்கிட்டேன் எல்லா விவரங்களையும். எவ்வளவு தெளிவா சொன்னாங்க பாரு. மீனோட கழிவுகளை வீணாக்காம அதை இவர் சொன்ன முறையில் பதப்படுத்தி விற்பனை செஞ்சோனா நல்ல லாபம் கிடைக்குமே. மீனோட கழிவுகளை வீணா தூக்கி குப்பையில் போடாம நாலு காசு பார்க்கலாம்ல. செல்வி, அடுத்து நம்ம என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்?
1: விதைப்பு காலமும் விதை தேர்வும் பத்தின விவரங்களை நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க.
3: விதைப்பு காலம் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். விதை தேர்வு, எந்தெந்த பருவத்திற்கு என்ன பயிர்கள் போடணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். ஆனால் இப்போத்த சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சினாரியோவை நம்ம அனுசரித்து எப்படி விதை தேர்வு செய்யணும், எந்த மாதிரி பயிர்கள் நம்ம சாகுபடி செஞ்சால் நல்ல லாபம் ஈட்டலாம். நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பருவ காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்.
4: சரிங்க. முதலாவதாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த விதைப்பு காலமும் விதை தேர்வும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்மளுடைய விவசாய முறைகளிலேயே இடுபொருள்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கேற்குது. சரியான விதைகளையும் சரியான பயிர்களையும் தேர்வு செய்தால் மட்டும்தான் அந்த முழு பயிர்காலமும் சிறப்பாக அமையும். அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு 4 வட்டாரங்கள் இருக்குது. உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் 4 வட்டாரம் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த சீசன், அதை காரிப் பருவம் சொல்லுவோம். இந்த பட்டம் தான் வந்துட்டு நடவுக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிற பருவம். இந்த பருவத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, டர்னிப், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள், அதாவது எல்லாமே காய்கறி பயிர்கள் தான், மலை காய்கறி சொல்லக்கூடிய ஹை வேலி வெஜிடபிள்ஸ் தான் பொதுவாக வந்து எல்லாம் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. தென்மேற்கு பருவமழை வந்துட்டு இந்த பருவத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மலை நோக்கி விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்நினோ சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற காலத்தில் மழையினுடைய அளவும் வந்து குறைவாக இருப்பதுனால நம்ம போன வருஷம் என்ன பண்ணமோ, அது முந்தின வருஷம் என்ன பண்ணமோ, அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து மழை நோக்கியோ நீர் இருந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நீரினுடைய அளவு வந்து கம்மியாக வரனால நீரை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பதை விட ஓரளவுக்கு குறைந்த நீரை வைத்து கூட நம்மளால் பண்ண முடியுன்றக்கூடிய விவசாய பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டுகள் பார்த்தீங்கன்னா நீர் வந்து நிறைய வேணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதைகளுமே வந்துட்டு ஹைபிரிட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேலாண்மையை வந்து நல்லா சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த மாதிரி அது நம்மளுடைய மகசூல் வந்து கிடைக்கும், தாக்குப்பிடிக்க முடியும். இப்போது வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, நீர் அளவும் குறைவாக இருக்கிறதுனால இந்த காலநிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம பயிர்கள் தேர்ந்தெடுத்து செய்தால் சிறப்பாக இருக்குங்க.
3: சார், நிச்சயமாக நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஊடகங்கள்லையோ இல்லை செய்தித்தாள்களையோ படித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்நினோ அப்படிங்கிற ஒரு
4: கண்டிப்பாக.
0: இந்த எல்நினோ அப்படிங்கிறது என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எளிய வார்த்தைகளில் விளக்கி சொல்ல முடியுங்களா?
4: எல்நினோங்கிறது ஒரு குளோபலாக நடக்கூடிய, அதாவது உலக அளவில் ஒரு காலநிலை மாற்றங்கிறது. பசிபிக் கடலில் வரக்கூடிய வெப்பநிலை மாற்றம், கடலுடைய மேற்பரப்பு சொல்கிறீங்களா, அதாவது சர்ஃபேஸ் சீயோட டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த அழுத்தங்கள் மாறுபடுது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரக்கூடிய அந்த மழை உருவாகிறதுக்கான கிளவுட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓஷனுக்கு, இந்தியன் ஓஷனுக்கு வரும், நம்மளுடைய அந்த தென்மேற்கு வரும் எல்லாம் கரெக்டாக செட் ஆகும். இப்போ அது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா அங்கேயே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும் போது அது வராது, இங்கே இருக்காது. உலகளவில் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறோம். காலநிலை சூழ்நிலை நீங்கள் தீர்மானிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இல்லாத இடத்துல தாசி பெய்யும், இருக்கிற இடத்துல இல்லாமல் போகும். அதனால் இது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய விவசாய முறைகளும் இப்போ இந்த பீரியடுக்கு நம்ம மாறணுங்க. அது நம்ம மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை எங்கே பெய்யணுமோ அந்த பகுதிகளிலே இப்போ வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ தாசி ஆக என்னவோ உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் தண்ணியே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக போயிடும். இப்போ அதை நம்பி விவசாயம் பண்ணும்போது நீர் தேவையான பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க. மார்க்கெட்டில் ரேட்டு கிடைக்கும், கண்டிப்பாக ரேட்டு இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உற்பத்தி கம்மியாகுது.
3: நிச்சயமாக
4: இப்போ நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலத்தில் கூட இந்த மழை இல்லாதனால வந்து நிறைய இடத்துல வந்துட்டு கல்டிவேஷன் கம்மியாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ நம்ம உணவு தேவை ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக அப்போ டிமாண்டு கிரியேட் ஆகும், ப்ரைஸ் ஏறும். அதை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் நம்ம இந்த டைம் போடலான்ற மாதிரி போடக்கூடாது. மழை நீர் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது. இப்போது சரியான பருவமாக இருந்து நல்ல

0: இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண விவசாயி ஒரு 5 ஏக்கர் போடுறாருன்னு போடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம போட முடியுமா? முடிய முடியாது. ஏன்னா அன்னைக்கு போடும்போது நல்ல ஒரு வீரியரக கேரட்டையோ பீட்ரூட்டோ கிழங்கு போட்டுருக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி வீரியரகத்தை பயன்படுத்த முடியாது. பரப்பளவு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஆல்டர்னேட் கிராப்ஸ் நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் போடலாம், பட்டாணி போடலாம், முள்ளங்கி, என்னென்னா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விதையினுடைய விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நீரினுடைய தேவையும் குறைவாக இருக்கும். அது போடும்போது மண்ணுக்கும் நல்லது உங்களுக்கு. ஒரு முறை பயிர் சுழற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டாக அதாவது மாற்று பயிர் போடும்போது மண்ணில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீன்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு வளிமண்டலத்தை நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேர்கள் எல்லாம் கொடுத்துக்கும். மண் வளத்திற்கும் நல்லது, இருக்கிற நீரில் வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். குறுகிய கால பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 60 நாள் ஒரு அளவுக்கு எடுத்துடலாம். மற்ற பயிரில் போனால் 90 நாள், 100 நாள், 110 நாள் வரணும். அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த பயிரை கொண்டு போய் காப்பாற்றணும். விதையோட விலையும் கம்மி. இப்போ மற்ற வீரியர் கேரட்டு பீட்ரூட்டில் போனீங்கன்னா இப்போ கேரட் எடுத்தால் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்படி போனால் நம்மளுக்கு விவசாயிகளை போட்டு முளைக்கல கஷ்டம்னா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கே வந்துட்டு 250 ரூபா தான் வருது. அப்போது ஒரு 2,000 ரூபாய்க்கு எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் 1 கிலோ வாங்கிடலாம்.
1: நிச்சயமாக சார். தேர்வு செய்கிற பயிர்,
0: ஆமாம்,
1: ரெண்டாவது அதனுடைய பரப்பளவு, இது ரெண்டு விஷயம் கவனிக்கணும் இல்லைங்களா? இப்போ நேச்சுரலாகவே இந்த ஒரு பயிருக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், தே கேன் மேனேஜ். ஆனால் மாற்று பயிராக போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதையும் தாண்டி என்ன பயிர்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க?
0: முதலாவது பயிர் செலெக்ஷன், பீன்ஸ், பட்டாணி, முள்ளங்கி, டர்னிப்பு, நூல்கோல். மார்க்கெட் ரேட் அப்படி எப்போ இருந்துகிட்டே இருக்கும். பரப்பளவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்மியாக தான். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏறது இறங்குறதுலாம் இருக்குது, ஓரளவுக்கு ஆவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேரட்டு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஏறும், ஒரு டைம் இறங்கும், மார்க்கெட் டிமாண்ட் பொறுத்தளவு, ப்ரொடக்ஷன் பொறுத்து. அது ஏன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்கனால இது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் விதையோட விலையும் கம்மி இருக்கு.
1: இப்போ நீங்கள் பீன்ஸ், பட்டாணி, நூல்கோல் இந்த மாதிரி கிராப்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் பீன்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அவங்க பண்ணுற ஒரு கிராப்.
0: கண்டிப்பாக
1: பட்டாணியும் சொல்லியிருக்கீங்க சார். பட்டாணி வந்து இந்த சமயத்தில் நீலகிரி மாவட்டத்தில் எந்த ரீஜனில் பயிரிடுவாங்க? இதே நஞ்சநாடு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதல் பாகத்தில் போயிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி சீசனே போயிருப்பாங்க. இன் பிட்வீன் வந்து அவங்க பட்டாணி பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா?
0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு மழை ஜாஸ்தி பெய்யறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. இப்போ வெப்பமும் அதிகமாக இருக்குது, மழையினுடைய அளவும் குறையாக இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு பியூராக நம்ம ஃபுல்லாகவே எடுத்து போட முடியாது. அப்புறம் வந்துட்டு என்னன்னா இப்போ ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். ஒரே கிராப்பை போடக்கூடாது, வேண்டாம், முள்ளங்கி முள்ளங்கி போட வேண்டாங்க. நம்மளுக்கு என்ன சொல்றோம், கிராப் ரொட்டேஷன் வேணும், அந்த கிராப்புக்கு இது எடுத்துக்கணும். அது இல்லாமல் மிக்சடு கிராப்பிங், ஒரே பயிர் இல்லாமல் 2-3 பயிர் நம்ம சேர்த்து போடுறதுதான் சொல்றேன் நான்.
1: ஓகே ஓகே.
0: பார்டரில் கூட போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம், சாதாரண காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த வருமானம் இல்லாட்டினாலும் விவசாயிகளுக்கு ஓரளவுக்காவது வருமானத்தை கொடுக்குன்றது தான் நம்ம சொல்கிறோம்.
1: சரிங்க சார்.
0: கேரட்லேயே அதே மாதிரி தான். ஒரு சில விவசாயிகள் வந்துட்டு இப்போ இந்த பருவத்தில் கேரட்டு கூட தருது, செஞ்சு தண்ணி இருக்குது, நான் வந்து என்னால் வந்துட்டு ஒரு நீர் மேலாண்மை கூட பண்ண முடியும் அப்படின்றவங்க கூட ஹை வேல்யூ வெஜிடபிள்ஸ் போகிறதோட, அதாவது ஹை வேல்யூ வெஜிடபிள்ன்றதோட இந்த ஹை வேல்யூ கேரட் சீட்ஸ், இப்போ ஹைபிரிட்க்கெல்லாம் 30,000 ரூபாய்க்கெல்லாம் கிலோ இருக்குது, 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு இருக்குது. அது போகாமல் கம்மியான ரேட்லேயும் இருக்குது. இது ஒரு சில இதெல்லாம் 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்குள்ள 1 கிலோ விற்கிறோம். அது வெரைட்டி அந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் போடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இதுபொருளோட செலவினங்கள் கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு தாங்கி கொண்டு வரும். அது
1: இதுலேயும் வந்து ரெடியூஸ் பண்ணி போகணும்.
0: ஆமாம் ஆமாம். எல்லாமே ஏன்னா தண்ணீருடைய அளவு எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலநிலை வந்துட்டு இப்போ அடுத்த மாதம் எப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தாக்குது. சில நேரத்தில் வந்து சடான மழை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், டவுன் போரிங் ஆகுது, அப்படியே நம்மளால நிர்ணயிக்க முடியறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது வந்துட்டு காலநிலை சூழ்நிலை கிளைமேட் சேஞ்சுன்ற மாதிரி ரொம்ப இதாகுது. அதனால நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி போட்டுறக்கூடாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு பிரித்து ஓரளவுக்கு இந்த சீசன் வந்துட்டு நார்மலைஸ் ஆகிற வர தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம மார்க்கெட்டில் இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ ரேட் இருக்குது, நம்ம போடலான்ட்டோம்னா அப்புறம் அத்தனையும் நீங்கள் காப்பாற்றணும். அதுக்கு தண்ணி வேணும், எடுக்க எடுக்க தண்ணி குறைஞ்சா இருக்கும், ரீசார்ஜ் ஆகணும் இல்லைங்களா, ஆகாது. அப்போ இருக்கிற தண்ணி உங்களுக்கு கம்மியாக கம்மியாக என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கிடைக்கிற கஷ்டமாக வரும். ஸோ அதனால் இருக்கிற இடங்களை குறைவாக செய்யுங்க, அதை வந்து ரொட்டேஷனாக செய்யணும், மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கொண்டு போகலாம்.
1: ஓகே. இது வந்து வெஜிடபிள் கிராப்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், ஒரு பெரிய விவசாயத்துக்கு போகிற விவசாயி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜுகுனி போட்டிருக்காரு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை.
0: அதுதான் சொல்லணும் பார்த்தீங்களா,
1: ஜுகுனியில் எப்படின்னா கிடைச்சா ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றுமே கிடைக்காது இல்லைங்களா,
0: மழையிலன்னு தாங்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது அவங்க வந்து இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஒன்று அது ஓரளவு சூட் ஆகுது, மேபி ஆகலாம். மழை அளவு தாசியாக இருந்தால் போட முடியாது, அது காசுன்னு சொல்லுவோம், அது போட மாட்டாங்க. இப்போ வந்துட்டு அது மழை கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கிறனால, ட்ரையாக இருக்கனால இருக்கிற சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் வச்சு அதை கொண்டு பண்ண முடியுங்க சார். அது
1: வெஜிடபிள் கிராஸ் இல்லாமல் எக்ஸாட்டிக் வந்து
0: எக்ஸாட்டிக்கில் அதுக்கும் வாட்டர் வேணுங்க. இப்போ ப்ரொக்கோலி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரெட் கேபேஜ் இருக்குது, லெட்டூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. போடுறவங்க அதை நான் என்ன சொல்லணும்னா எதுவுமே வந்துட்டு ஒரே கிராப்பாக போட வேண்டாம். மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிற பரப்பளவை நீங்கள் டிவைட் பண்ணி தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு

0: வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி 100 நாள் 120 நாள் அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. லாங் டூரேஷன் வேண்டாம், ஓரளவு ஷார்ட் டூரேஷன் ஒரு 50 நாள் 60 நாள் நம்மளுக்கு வந்துட்டு அறுவடை செய்யணும். அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு செலவு கம்மி இல்லை, நீங்கள் தண்ணி இருந்து நிறைய செலவு பண்ணி உங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்கிறது எல்லாம் ஒன்று தான். அப்போ குறைந்த இடுபொருள்கள் குறைந்த செலவுலேயே வந்துட்டு குறைந்த டூரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த சீசன் நம்ம எப்படியாவது கடந்தாகணும். எல்லாமே F1 ஹைப்ரிடாக இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் ஆகி தான் இங்கே சேல் பண்ணுறாங்க எல்லாருமே.
1: இப்போ F1 நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இரிகேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைம் வந்து 3 நாள், 3 நாளைக்குள்ளார அடுத்த இரிகேஷன் பண்ணிடணும்.
0: ஆமாம்.
1: ஸோ இந்த டைம் இரிகேஷன் எப்படி பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து வாட்டரிங் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ அதுலேயும் வாட்டரிங் வந்து எப்படி பண்ணணும்?
0: நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லாருமே பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. அதே ஓகே தான், வேறு எதுவும் நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் வந்து பண்ணுறது எல்லாருமே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதில் விதைகள் தேர்வு செஞ்சுட்டு நடவு செய்கிறோம் இல்லைங்களா, நடவு செய்கிற ரொம்ப ஆழமாக பண்ணிட வேண்டாம். டெப்த் ஆஃப் சோயிங் இருக்குங்களா, அது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல என்ன பண்ணிடும், ரொம்ப ஆழம் போட்டுட்றாங்க, 1.5 இன்ச்லாம் அடி போட்டுறாங்க. ஒரு இடம் வந்து ஹீட்டாக இருக்குது, அந்த இடத்துல தண்ணி பாய்ச்சி என்னாகும், அந்த ஸ்டீம் மாதிரி வரும். அந்த ஸ்டீம் மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த முளைப்பு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டீம் அடிபடுச்சுன்னா அப்படியே கருகிடும். அதனால சரியான அளவில் நடவு செஞ்சாலே வந்துட்டு முதல்ல இரிகேஷன்லேயே ஓரளவுக்கு அது செட் ஆகும். அடுத்த செகண்ட் இரிகேஷனில் இதாகும்போது ஓரளவுக்கு எல்லாம் அது ஸ்டார்ட் ஆயிரும், அப்போ நம்ம காப்பாற்றலாம். ஸோ அதனால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப டெப்த் ஆஃப் சோயிங் போகக்கூடாது. பிளான்டிங் விட்டுட்டு உடனே வந்துட்டு நம்ம இரிகேஷன் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் நம்ம இரிகேஷன் பண்ணுறது காலை இல்லை ஈவினிங் அந்த மாதிரின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும் தானே, பொதுவாகவே நம்ம பகல் நேரத்தில் கொடுக்கக்கூடாது.
1: அது ஒரு ஃபேக்டர் வந்து விவசாயிகள்
0: பண்ணுறாங்க.
1: மார்னிங் இரிகேஷன் அண்ட் மிட் நைட்டில் கூட மோட்டர் வச்சு,
0: அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரீம்லேயே அவங்க சின்ன ஒரு பிளாக் மாதிரி அதில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வாட்டர் அவைலபிள் இருக்கோ அப்போ தான் அவங்க பயன்படுத்த முடியும்.
0: கண்டிப்பாக அது தண்ணி எடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த வெப்பநிலையில் வந்துட்டு அந்த சாயில் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மேலே சர்ஃபேஸ் சொல்கிறீங்களா, மேல்நிலை சாயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம தண்ணி விட்டோம்னா உடனே ஸ்டீம் மாதிரி ஆகும். அதனால தான் பொதுவாகவே எந்த பயிர்களுக்கும் வந்துட்டு அந்த நீர்ப்பாசனன்றது அந்த மாதிரி இருந்தால் சரியாகாது. இப்போ நம்ம எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் தான் போடுறோம் அப்படின்போது அந்த பகல் நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை காலையில் நல்லது, 6 மணி 7 மணி 8 மணிக்குள்ள பண்ணாலும் ஒரு ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம். மழை இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா கண்டினியூஸ் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும், உங்களுக்கு வெப்பநிலை அந்த கண்ட்ரோலுக்கு வச்சுக்கும். இப்போ மழை இல்லாமல் டைரெக்டாக சன்லைட் அடிக்கும் போது உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணி பாய்ச்சும் போது ஹீட் தான் ஆகும், கண்டிப்பாக ஆகும்.
1: ஓகே.
0: ஸோ அதை கொஞ்சம் அவங்க மேனேஜ்மெண்ட்ல சரி செஞ்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க. மஞ்சூர், ஊட்டி, கூடலூர் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கேரளா ஒட்டி இருக்கிறனால எல்லாம் ஃபுல்லாகவே அந்த மலையை நோக்கி தான் பயிர் செய்வாங்க. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இல்லைன்னு போது ஆல்டர்னேட் கிராப்ஸ் தான் போய் ஆகணும். ஆல்டர்னேட் கிராப்ஸ் வித் லோ டூரேஷன் கிராப். நம்மளுக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை முடிகிறது எப்போ, செப்டம்பர் கடைசி வரை வரணும், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதமும் நீங்கள் தாக்கு பிடிச்சாகணும். ஆமாங்க. அப்படின்போது நம்ம லாங் டூரேஷன் போட்டோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம காப்பாற்ற முடியாது. அதனால் ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸ் தான் இப்போத்துக்கு பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியும், ஏன்னா நீர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
1: இந்த சீசனில் நோய்களுடைய தாக்குதல் வந்து எப்படி இருக்கும்?
0: வைரஸ் டிசீஸ்லாம் வெப்பம் இருந்து ஜாஸ்தியாகும். அதனுடைய அந்த ஒயிட் ஃப்ளை சொல்கிறீங்களா, அந்த வைரஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய அந்த கடத்திகள் சொல்லுவோம், வெக்டர் சொல்லுவோம், வெக்டருடைய அந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலத்தில். அதை நம்ம வெக்டரை கண்ட்ரோல் பண்ணுவோம். வெக்டரை கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு அந்த வைரஸ் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். கிளைமேட் சேஞ்ச் டைமில் இதுவும் ஒரு பிரச்சனையாகும், பூச்சி நோய் தாக்கணும் ஜாஸ்தியாக இருக்கணும், சில இடத்துல கம்மியாகவும் ஆகும். இப்போ பொதுவாக அந்த மழைக்காலத்தில் என்ன நோய் இருக்கோ அது கம்மியாகும் இந்த டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வேரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கம்மியாகும், ஏன்னா மழை தண்ணி கம்மியாக இருக்குல்ல, அதனால அது கம்மியாகும். மற்ற நோய்கள்லாம் வந்துட்டு சில நேரம் வாடல் நோய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். முடிந்தளவு இந்த விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு என்ன நோய் இருக்கோ நீங்கள் முன்கூட்டியே ஆலோசனை பெற்று நீங்கள் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும், காப்பாற்றியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்.
2: என்ன பிள்ளை, விதைப்பு காலமும் விதை தேர்வும் பத்தின விவரங்களை நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல?
3: ஆமா, கால சூழலை கருத்துல வச்சு விதைப்பு செய்யறதோட அவசியத்தை நல்லா புரிய வச்சுட்டாங்களே.
2: நீர்ப்பாசனம் உட்பட விதைப்புல நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்களை நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க.
3: செல்வி, உன்னாலதான் இன்னைக்கு நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுகிட்டேன், உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
2: நன்றி எல்லாம் வேணாம் வள்ளி.
3: ஏன் ஏன் அப்படி சொல்ற, வேற என்ன வேணும்?
2: என் பொண்ணு மாப்பிள்ளையும் 2 நாள்ல எங்க வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு விருந்து வைக்க உங்ககிட்ட தான் மீன் வாங்கலாம்னு இருக்கேன்.
3: கவலையே படாத பிள்ளை, விருந்து பிரமாதப்படுற அளவுக்கு அருமையான மீனா பார்த்து எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோ.
4: மண்ணின்

0: செயல்படுமே.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மூக்குத்தி அவரை பற்றி தெரிந்து கொள்வோமா? சில காய்கறிகள் இயற்கை நமக்கு அளித்த பரிசாகும். அதில் மூக்குத்தி அவரையும் ஒன்று. இது குறைந்த செலவில் பயிரிடக்கூடிய கொடி காய்கறி பயிராகும். இதன் சத்துக்கள், மருத்துவ குணங்கள் மற்றும் சமூக வர்த்தக மதிப்பு ஆகியவற்றால் விவசாயிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மூக்குத்தி அவரை ஓராண்டு கொடி வகை பயிராகும். இது 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை வளரும். இலை குச்சிகளில் 1-க்கும் மேற்பட்ட மலர் மொட்டுகள் காணப்படும். இவை இரவு நேரத்தில் மலரும். ஒரு பழத்தின் எடை பொதுவாக 2 முதல் 3 கிராம் வரை இருக்கும். ஒவ்வொரு பழத்தினுள்ளும் 2 முதல் 4 மென்மையான கருப்பு நிற விதைகள் இருக்கும். மூக்குத்தி அவரை பயிர் செய்ய 20 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சிறந்ததாகும். அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டதால் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். மூக்குத்தி அவரை அனைத்து மண் வகையிலும் நன்றாக வளரக்கூடிய பயிராகும். இருப்பினும் 6 முதல் 7.5 அமிலத்தன்மை உள்ள மண்ணில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலமாக இருக்க வேண்டும். நிலத்தை 2 முறை ஆழமாக உழ வேண்டும். ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் கலந்து உழ வேண்டும். அதன் பிறகு டிராக்டர் கொண்டு படுக்கைகளை அமைக்க வேண்டும். இவ்வாறு உயர்த்தப்பட்ட படுக்கைகளை அமைப்பதன் மூலம் வேர்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைப்பதுடன் நீர் தேங்காமல் சீராக வடியும். நிலத்தை உழும்போது எருமை சாணத்தை ஹெக்டருக்கு 10 டன் என்ற அளவில் இட வேண்டும். மூக்குத்தி அவரையின் பயிர்காலம் 150 முதல் 170 நாட்கள். விதைப்பதற்கு 6 முதல் 7 கிலோ விதை ஹெக்டருக்கு என்ற அளவில் தேவைப்படும். செடிக்கு செடி 1 மீட்டரும் வரிசைக்கு வரிசை 0.6 மீட்டரும் இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு குழியில் 2 முதல் 3 விதைகள் முளைத்த பிறகு ஆரோக்கியமான ஒரு செடியை மட்டும் விட்டு மற்றவற்றை நீக்க வேண்டும். மூக்குத்தி அவரை கொடி என்பதால் மூங்கில் குச்சிகள் அல்லது கம்பிகள் கொண்டு பந்தல் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைப்பதன் மூலம் செடிகளுக்கு சூரிய ஒளி சீராக கிடைப்பதுடன் காற்றோட்டமும் அதிகரிக்கும். பூச்சி தாக்குதல் குறைவதுடன் பழத்தின் அளவும் தரமும் மேம்படும். தழை மணி மற்றும் சாம்பல் சத்து முறையே 35, 50 மற்றும் 25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதைத்த 60 முதல் 70 நாட்கள் கழித்து பழங்களை அறுவடை செய்ய தொடங்கலாம். 2 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். ஒரு செடியிலிருந்து 2.5 முதல் 4.5 கிலோ வரை அறுவடை செய்யலாம். 60 முதல் 70 நாட்களில் அறுவடைக்கு தயாராகி பல மாதங்கள் வரை தொடர்ந்து காய் கிடைப்பது விவசாயிகளுக்கு வாரந்தோறும் வருமானத்தை அளிக்கிறது. சந்தை வாய்ப்பும் அதிகரித்து வருகிறது. எனவே மூக்குத்தி அவரை விவசாயிகளுக்கு நிலையான வருமானமும் எதிர்கால சந்தை வாய்ப்புகளையும் நல்ல லாபத்தையும் அளிக்கக்கூடிய பயிராக திகழ்கிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
3: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை

0: உரம் வாங்க, பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை

தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறதை பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமையை, வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும், அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி நொறுங்கும். அப்படி உடஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம்.

அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம் எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்றைக்கி இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சுருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போடு இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ₹5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ₹134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ₹12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ₹18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய் மாமன் தங்கமோதிர திட்டம் ₹755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ₹127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் 29-30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவாக அன்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம்.
மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சி சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம்.

சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமா மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமா இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் 1.5 trillion dollars உயர்த்திட நாம் உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க, எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி, சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்கள் எல்லாரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேறு என்னங்க கவலை. நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்கள் அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் வந்து படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படைவீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஐ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்டெண்ட் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் அண்ட் சல்யூட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹூ ஹாஸ் புரோக்கன் த காஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் கன்சிடரேஷன்ஸ் ரிஜெக்டிங் மணி அண்ட் மசில் பவர் அண்ட் கேவ் அஸ் அன் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் டு எஸ்டாப்ளிஷ் பீப்புள் சென்ட்ரிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட். வி ஆர் ஆன் அ மிஷன் மோட் டு அச்சீவ் corruption free government. We want our people to develop zero tolerance towards corruption, and we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption free. Iniki inda viravula parisu vaanga pora paraattugalai vaanga pora virudugalai vaanga pora anivarukkum enudaiya vaazhthukalai therivichukiren. இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும் காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8:15.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
7: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
8: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
7: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
8: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
7: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
8: இச்சலுகை 2026 August 1 to 90 நாட்களுக்கு மட்டுமே.
7: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
8: கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: நேர்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 8:22 தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக செங்கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து

0: பாடு.
1: பாய்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
9: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
8: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
9: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
8: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
10: ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தாய் வந்து தன் உடலை வந்து பாதுகாக்கணுங்கிறது வந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். போதை பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு தாய் வந்து பால் ஊட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது. அந்த தாய்ப்பால் மூலமாக போகக்கூடிய வேதிப்பொருட்கள் குழந்தையோட மூளையுமே மழுங்கடிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ போதை பழக்கங்கிறது வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டியது. அது பர்டிகுலராக தாய்ப்பால் கொடுக்கும் பெண் கண்டிப்பாக அதை உபயோகப்படுத்தக்கூடாது. குழந்தையோட மூல வளர்ச்சியை கண்டிப்பாக அது பாதிக்கும். குழந்தை எப்போ

0: எப்பொழுதும் சோர்வாக இருப்பாங்க, அதுக்கு ஐக்யூ டெவலப்மெண்ட்டு வந்து திறன் மேம்பாடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்தை ஒரு தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து உருவாக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. மற்ற காய்கறிகள், கீரை, கேரட்டு, நிலக்கடலை, வால்நட்டு, அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடணும் அவங்க. கண்டிப்பாக போதை பழக்கங்களுக்கு அடிமையான பெண் கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் தான் சிறந்த உணவு. அதாவது ஒவ்வொரு உயிரினமும் அதோட குழந்தைக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்டிவன்ஸில் தான் தாய்ப்பால் உருவாகுது. இப்போது மாடுனா மாட்டுக்கான கன்ஸ்டிவன்ஸ், கண்ணுக்குட்டி போடுது இல்லைங்களா, அதுக்கான கன்ஸ்டிவன்ஸோடு தான் அந்த தாய்ப்பால் உருவாகும். அதே மாதிரி எல்லா மிருகமும் அதே மாதிரி தான், பாலூட்டிகள் அனைத்துமே அந்த மாதிரி கன்ஸ்டிவன்ஸோட, அது குழந்தைக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதுக்கான இதில் தான் அது உருவாகும் அந்த பாலே. அதனால் மனிதன், அதாவது பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான கன்ஸ்டிவன்ஸோடு தான் உருவாகும். ஒருவேளை தாய்ப்பால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம பவுடர் ஃபார்முலாவுக்கு போக சொல்கிறோம். இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு வயது வரைக்கும் தாய்ப்பாலோ, முடிந்தரைக்கும் தாய்ப்பால் தான், முடியாத பட்சத்தில் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பவுடர் ஃபார்முலாஸ் வந்துருச்சு, அது கொடுக்கலாம். ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பாக மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட அட்வைஸு. பின்னாடி அது வந்து புரோட்டீன் அலர்ஜி, அந்த ஒவ்வாமை, இதெல்லாம் குழந்தைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கண்டிப்பாக தாய்ப்பால் தான். தாய்ப்பால் முடியாத பட்சத்தில் நம்ம 6 மாதத்துக்குள்ளார வேறு வழி இல்லைன்னா பவுடர் ஃபார்முலா போகலாம். அதனால தான் எர்லியராகவே வீனிங்கிறது ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பால் குறைய ஆரம்பிக்குதுன்னா நம்ம மற்ற திட பொருட்களை கொடுத்து பழக்கணும். கஞ்சியாக ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நான்வெஜ் வரைக்குமே ஒரு 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ பவுடர் ஃபார்ம் முடியாத அப்போ மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். தாய்ப்பால் தான் சிறந்த உணவு. ஒரு வயது வரைக்கும் வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது.
1: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்.

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் இன்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர் தழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் ஸ்ரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல. நாம்

பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடைய செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இன்று பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது.

காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சியூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும் இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் எனதருமை நாட்டு மக்களே. ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாவரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே

குறை கடத்தி ஆலை பெரிய ஆலை. மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5-7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும் முக்கியமான கனிமங்களாகட்டும், இதைப் போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும் ஏஐ ஆகட்டும் தரவு மையங்களாகட்டும் நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ள கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடலுக்கான அறிவிப்பு

அறிக்கை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்றுதான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 ஆண்டுக்கு முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014க்கு முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்திலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றி

கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும்

பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014 பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும் இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, 1/4 கடந்து விட்டது. அடுத்த 1/4 நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள். வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீது இருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்ப செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம், புதிய இலக்குகளை

பேசக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும், அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற ஏழு போக்குகள், இந்த ஏழு போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும், மொத்த மதிப்பு சங்கிலியையும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை, பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் மூன்று விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்இக்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம் தரம் தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த ஏழு போக்குகளின் இரண்டாவது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தல். நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. எஃப்டிஏ காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஏழு போக்குகளின் மூன்றாவது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளி உடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படைத்தலின் மையமாக வேண்டும். நாம் யூபிஐ மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல் இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதில் விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. ஏழு போக்குகளின் நான்காவது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி

அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்புத்துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் ஏழு போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால், இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால், பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இன்று பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ள நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். தினதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன். ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல. தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடைய

வாங்குவதற்காக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த ஃபார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றில் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவு கதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். 14க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல்

மாவட்ட பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கை கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014 முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14 முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது. இந்த பொருளாதாரம் 20,00,000 கோடி ரூபாய் ஆகிவிட்டது நண்பர்களே. 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன 2009-10. 1.5 லட்சம் மின் வாகனங்கள் இந்த 25-26, 25 லட்சம் மின் வாகனங்கள். எனது அருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140,00,000 கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1,000,000,000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது. பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது. பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண

ஒப்பிடுகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுகள், பல்கலைக்கழக விளையாட்டுகள், பனிக்கால விளையாட்டுகள், கடற்கரை விளையாட்டுகள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகில்

பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிவுகள் விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 3/2 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம் பெறுவதே இல்லை. நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டு விட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடிப்பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முனையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3,500 மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதி

இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இந்த போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்ஷன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவுகதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறிவரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த நூற்றாண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையில் இருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். செம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவில் இருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி நீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும், நகராட்சியாகட்டும், மாநகராட்சியாகட்டும், அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள்.

பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நம் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள், பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள், உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்து விட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றிச் செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை

0: நம்முடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றி காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் ஆயிரம் தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. பகத் பகத் தன்யவாத்.
2: எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 20:43.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
5: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
4: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
5: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
4: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
5: கண்டிஷன் அப்ளை.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
10: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வமா மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா?
1: என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
0: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
6: JSW நியூ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியூ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியூ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: கேட்கும் பாடலும் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: நந்தலாலா நின்றன் கரிய

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 11:10 இனி நாளை நம் பண்பலையில் வளமுறை நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கிதம் ராமானுஜம் அவர்கள். 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரியத்தில் நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் வழங்கும் மலைமொழி. நாளை மலையாக நம்மோடு நிக பி காமியா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் 4:00. தொடர்ந்து அரசு பட்டுக்குடு அங்காடியின் விளைநிலவரும் தருமபுரி உழவு சந்தையின் காய்கனி விளைநிலவரும் கேட்கலாம். நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினது. 7:25 தருமபுரி துரசமி நாயத்திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலந்தானே. 7:30 சந்தோசாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பொருள். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கஸ்கன் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலி வசந்தம் அழகு குட்டிச்செல்லம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை. திருச்செங்கோடு விவேகானந்த மகளிர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் விஜயகுமார் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:10 உங்கள் களம் மலரும் முட்டுக்கள். சேலம் மாவட்டம் நங்குவலி ஒன்றியம் ஆண்டிக்கரை ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12:50 சூழல் காப்பம். 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 8:00 இலக்கியம் பேசுவோம் திருக்குறள் முருகானந்தம் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல். 3:00 கடைசியில் கலக்கல் பாடல்கள். 4:00 நாடகம். 5:00 திரை இசை. 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:55 சேலம் புதிய பேருந்தொழி மற்றும் கடைவீதி சிறி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திரங்களின் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற முயல் மற்றும் காளை வளர்ப்பு குறித்த பயிற்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னனூர் ICR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகதீர பாண்டியன் அவர்கள் நடத்திய பாடத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். 8:00 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி. தொடர்ந்து இளம் தண்டில் விடுகதை. 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிற மாவட்ட செய்தியாளர் மா தண்டமணி அவர்கள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமாறங்கள் அனைத்து மாவட்ட நேர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி. நேரத்தில் இதுவரை நாளை நம் பண்பில் வளர நிகழ்ச்சி நிர்ணய கேட்டீர்கள். உறங்குமுறை சிந்தையாக மகாத்மாவின் சிந்தைகள். குறிக்கோளை அடையும் முயற்சியில் மகிமை இருக்கிறது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பில் 102.5 இந்த ஒளிபரப்பு நிறைவு பெற்று இதே அலைவரிசை நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பில் 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெயஹிந்த்.